நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸில், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 5ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இனி காப்பி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: காப்பி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: விருந்தோம்பல் 9 அதிகாரம் 6 குறட்பா.
3: செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு.
2: வந்த விருந்தினரை உபசரித்துவிட்டு இனிவரும் விருந்தினரை உபசரிக்க காத்திருப்பவர் தேவர்கட்கு நல்ல விருந்தினராவார்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்த உதட்டில் புன்னகை மலர, இன்று நாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உளவே தலை, இதில் வயக்காடு. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் செவிச்செல்வம் வழங்குகிறார் முனைவர் லி சிவகுமார் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணை சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. வழக்கில்லா கணக்கு பட்டய கணக்காளர் சோபி ஆண்டனி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 9:30 அம்மன் TRY TMT கம்பிகளின் வசந்த அழைப்பு. 10:00 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம் தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், இதில் ரோஜாவனம் ரோஜா கூட்டம் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம், இதில் என்னை தேடி. 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் மதுரை கீதம். 1:00

15 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம். உரிய விலைக்கு சரியான வழி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கல்வியியல் உதவியாளர் முனைவர் பி ஐஸ்வர்யா அவர்கள். இரண்டு:30 திரைக்களஞ்சியம், இலிப்பைக்குடி மு கண்ணன் அவர்களின் தொகுப்பிலிருந்து. 3:00 அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். 4:00 வன கோலங்கள், வழங்குவர் வசந்தன் கோ. 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து, வழங்குகிறார் தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாக உச்சம், தொழில் முனைவர் ஆர் பிரியதர்சினி அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம், வாழை மற்றும் கோவைக்காய் சாகுபடி அனுபவம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் பெருமாப்பட்டி எஸ் பச்சமுத்து அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை. 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 அரங்கிசையில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டு ரசிக்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமா கிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோசிங். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 செய்திச்சுடர். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

இவை யாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்க. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எங்க இருந்தாலும் கிடைக்கும். அதுக்கு உங்க அலைபேசியில நியூஸ் ஆன் ஏர் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. நாம இன்னைக்கு கேட்கலாம்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளை வழங்க பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமுகத்தில் உள்ள சட்டவிரோத பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: के अंदर कठोर कानूनों के प्रावधान के साथ नया कानून बनाने की दिशा में भी आगे बढ़ रहे हैं। लेकिन हमें भविष्य के लिए सोचना है। हमारी परीक्षा पद्धति ट्रांसपेरेंट हो, हमारी परीक्षा पद्धति में सबसे ज्यादा टेक्नोलॉजी का उपयोग हो, इन सारी बातों को ध्यान में रखते हुए विश्व प्रसिद्ध टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन नीलेकणी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है, जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा और जल्द से जल्द आने वाली परीक्षाओं की विश्वसनीयता को सुनिश्चित करने का काम इसके रिपोर्ट के आधार पर कर दिया जाएगा।
1: Union Minister Prahlad Joshi assumed charge as the Education Minister. Mr. Joshi was appointed to the post on Saturday following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi also continues to hold the portfolios of Consumer Affairs, Food and Public Distribution, and New and Renewable Energy. Delhi government has constituted the Delhi Commission for Women and the Delhi Minorities Commission. Lata Gupta has been named chairperson of the Delhi Commission for Women with Shambala, Malti Verma, Lata Sodhi, Sandrika Sharma Jha and Renu Bhalla appointed as members. Nirmal Jain has been appointed chairperson of the Delhi Minorities Commission with Kuldeep Singh and Muhammad Haroon as members. Chief Minister Rekha Gupta stated that these initiatives aim to enhance the protection of women's rights, support the empowerment, ensure the welfare of minority communities and safeguard their constitutional rights. A deep depression over the Bay of Bengal is likely to intensify monsoon activity in Odisha from today, with the India Meteorological Department issuing red alerts for several districts. As a precautionary measure, the state government has ordered the closure of all government and private schools, higher secondary institutions and Anganwadi centres in Mayurbhanj and Jagatsinghpur districts. Maritime operations have also been suspended and fishermen have been advised not to venture into the sea. US and Iran have paused attacks for a second straight day, raising hopes of renewed negotiations on an interim ceasefire after nearly 2 weeks of escalating military action. US Ambassador to the UN, Mike Wall, said yesterday, President Trump is giving diplomacy space, noting that Oman, Iran and other negotiators have been engaged in talks at all levels in recent weeks. India's weightlifting queen Meerabai Chanu has won her first gold medal for the country at the 2026 Commonwealth Games in Glasgow. She dominated the women's 48kg weightlifting event with a record-breaking total lift of 190 kilograms. The 31-year-old weightlifter set new Commonwealth Games records by lifting 85 kilograms in the snatch and 105 kilograms in the clean and jerk. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Meerabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
2: Neram 6 mani 10 nimidam
3: Akashvani Yenithanum Nallavai Ketka. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
4: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11th குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவி காலத்தில் தாம் பெற்ற பரிசு பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவு கூறத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV 3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல்

மனத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 ஆண்டு வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 1,000,000 படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் 4வது திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டும்

0: அப்துல் கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
1: புதுச்சேரி வானொலியின் வானொலி செய்து நேரம்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.
3: நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் இந்த நாள் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் சூளமகளம் சகோதரிகள் பாடியது.

மாலை மணி 6:15 ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் என்ற தலைப்பில் பக்தி சொற்பொழிவு நடைபெற உள்ளது. ஆனந்த ராகத்தில் இனி பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் கேட்கலாம்.

கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, சேலம் சுகவனபுரி ஸ்ரீ விஸ்வரூப ஸ்ரவமங்கல்ய ஐஸ்வர்ய ஈஸ்வர பிரசன்ன நிலையத்தில் இன்று

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 11 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம். வயக்காடு.
2: என்ன தம்பி, தம்பி காலையிலேயே மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க?
3: அண்ணே, இந்த மாட்டுக்கு இன்னியோட 4 ஆகுதுண்ணே. அதான் ஸ்கூல்ல எல்கேஜில சேர்த்து விட போறேன். நீங்க வரீங்களா?
2: ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எதுக்குப்பா நானு? நீயே போயிட்டு வா. அது சரி, போன வருஷமே ப்ரீகேஜில சேர்த்து விடலையாப்பா? நீனு
3: சேர்த்து விடணும்னு ஆசை இருந்துச்சுனே. என்ன, தம்பிக்கு கொஞ்சம் வசதி பத்தல.
2: அதுக்கு அண்ணனை கேட்டிருந்தா உதவி இருப்பல்ல. இரு இரு, இப்பவும் ஒன்னு கெட்டு போலப்பா. இந்தா இந்தா குட்டி பென்சில் ஒன்னு வச்சுக்க, எழுதுனா அழிக்கக்கூடிய ரப்பர் இந்தா இதையும் வச்சுக்க. இதோ சின்ன நோட்டு இருக்கு, அதையும் தாரேன். மாட்டுக்கு கொடுத்து எழுத சொல்லுப்பா. உன் மாடு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்பா.
3: இந்த கிண்டலா
2: என்ன நக்கலா?
3: சரி விடுங்க.

0: சமாதான குடியை பறக்க விட்டுட்டு விஷயத்துக்கு வரேன்.
1: அப்படிவா?
0: என்னோட சீதா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேங்குதுன்னு.
1: அப்ப கோட்டை பெருசா போடுப்பா.
0: போட்டுட்டேனே, அப்பவும் தாண்டல.
1: அப்ப அதுக்கு குருவின்னு பேரு வை, பறந்து வரட்டும்.
0: அப்படி வச்சும் பயனில்லைன்னு.
1: இப்ப என்ன, கிழிச்ச கோட்டை தாண்டல அவ்வளவுதானே? அது தாண்டற பக்கமா பார்த்து கோட்டை போட வேண்டியதானே?
0: அப்படியும் போட்டு பார்த்துட்டேனே. வெயில் அடிக்கலனா கோட்டை தாண்டுது, வெயில் அடிச்சா கோட்டை தாண்ட மாட்டேங்குது.
1: ஓஹோ,
0: என்னன்னே புரியலண்ணே. அதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்.
1: இப்ப புரியுதுப்பா, உன் சீதாவுக்கு சூரிய ஒளி ஒவ்வாமை பிரச்சனைப்பா.
0: என்னது, சூரிய ஒளி ஒவ்வாமையா?
1: அதேதான். ஒரு சில மாடுகளுக்கு மரபியல் பிரச்சனைகளாலும் உடல் எதிர் வினையாலும் இந்த ஒவ்வாமை பிரச்சனை வரும்பா.
0: ஓஹோ,
1: சூரிய ஒளி ஒவ்வாமை ஏற்படுத்துற வேதிப்பொருட்கள் இருக்கிற தாவரங்களான, அதாவது இந்த பார்த்தினிய மூக்குத்தி செடி, அப்புறம் ஹைப்பரிக்கம் பெர்ஃபோரோட்டம் அப்படிங்கிற மஞ்சள் பூச்செடியை சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். இன்னும் சில தாவரங்கள், அதாவது இந்த உன்னிச்செடி, மேய்ச்சல் புல், கிளுகிழுப்ப, சீனேசியோ, நெருஞ்சில், இதெல்லாம் கல்லீரல் பாதிப்பை உண்டாக்கி சூரிய ஒளி ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி செடிகளை மேய்ச்சல் பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தணும். இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகிற மாட்டை நிழலான காற்றோட்டமான இடத்துல கட்டி வைக்கணும். தோல் புண்ணு வருமா? வந்திருக்கா?
0: ஆமா,
1: சீதாக்கு வந்துச்சு இல்ல?
0: ஆமா.
1: இந்த தோல் புண்ணையும் தோலோட ஈரப்பதத்தையும் நல்லா பராமரிக்கணும். நல்ல உலர்ந்த புல், சத்தான அடர்த்தி உணவு கொடுக்கணும்பா. புரதம், விட்டமின் நிறைஞ்ச உணவுகளை கொடுக்கணும்.
0: அடே, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கானே?
1: என்ன, அவ்வளவு இருக்குப்பா.
0: சரி, இருக்கட்டும். என் சீதாவை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க.
1: எப்பா, நல்லா உத்து பார்த்ததுனால தானே இவ்வளவு விஷயத்தையும் நான் சொன்னேன். இன்ன வேற உத்து பார்க்கணுமா?
0: ஆடா, அது இல்லைண்ணே. போன வாரம் என்கிட்ட ஒரு மாடு வித்தீங்க தானே?
1: ஆமா, அதுக்கு என்ன இப்போ?
0: அந்த மாடு தானே இந்த மாடு.
1: தம்பி, மாட்டை நல்லா வளர்த்துருக்கப்பா நீ, ரொம்ப சந்தோஷம். மாடு நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்குப்பா. எதுக்கு தேவையில்லாம டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போற?
0: அப்ப அந்த சூரிய ஒளி ஒவ்வாமெல்லாம்
1: உன் கை வைத்தியம் தான் ஒன்னு இருக்கேப்பா.
0: என்ன அது?
1: கூலிங் கிளாஸ் போட்டு கரெக்ட் பண்ணிடு.
0: என்னது கூலிங் கிளாஸ்?

0: வயக்காடு கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி 2026-27 குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி, வெங்காயம் மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். வெங்காய பயிருக்கு August 31 வரையிலும், வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் பயிருக்கு September 15 வரை பதிவு செய்ய கடைசி நாளாகும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பொது சேவை மையங்கள், tmfby.gov.in இணையதளம் வழியாகவும் பதிவு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் ஒரு நாள் வயதுடைய அனைத்து வகையான நாட்டுக்கோழி மற்றும் உயர்தர கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. கோழி குஞ்சின் விலை அசில் ₹40, கடக்நாத் ₹40, கிராமப்பிரியா ₹25, வனராஜா ₹25, ஜப்பானிய காடை ₹25. தேவைப்படும் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆர்வலர்கள் குஞ்சுகளை நேரடியாகவோ அல்லது தானவாஸ் பயிற்சி மையங்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 74-180-26-116. என் மீண்டும் ஒருமுறை 74-180-26-116. மற்றொரு எண் 4-3-4-4 என்ற ஒசூர் முன் இணைப்பு எண்ணோடு 29-51-64. என் மீண்டும் ஒருமுறை 4-3-4-4 என்ற ஒசூர் முன் இணைப்பு எண்ணோடு 29-51-64 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி தலைவர் அறிவிக்கின்றார்.

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிறுகமனை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வம்பன் 8 உளுந்து ரகம் சான்று நிலை விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரிலோ அல்லது பார்சலிலோ பெற்றுக்கொள்ளலாம். 1 கிலோ விதையின் விலை 120 ரூபாய். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854, மற்றொரு எண் 97-1561-26796. தொலைபேசி எண்கள் மீண்டும் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854, மற்றொரு எண் 97-1561-26796. இவ்வாறு சிறுகமனை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் கோ 55 உண்மை நிலை விதை நெல் 1710 கிலோ விற்பனைக்கு உள்ளது. 1 கிலோ விதையின் விலை 40 ரூபாய். தேவைப்படுவோர் அலுவலக நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு 94-42-65-74-05, மற்றொரு எண் 95-97-39-59 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு இந்நிலையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
0: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொரக்குடி அரசு தோட்டக்கலை பண்ணையில் விவசாயிகள் பொதுமக்களுக்கு தரமான பழமர நாற்றுகள் பூச்செடிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. மா ஒட்டு செடி ஒன்றின் விலை 80 ரூபாய், கொய்யா பதியன் ஒன்றின் விலை 40 ரூபாய், தென்னை நெட்டை கன்று 80 ரூபாய், தென்னை நெட்டை குட்டை கன்று 200 ரூபாய், விருட்சி பூ 14 ரூபாய். தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் திருச்சிராப்பள்ளி அரசு தோட்டக்கலை பண்ணையை தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப

0: இப்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்பாடு தீர்மானித்திருக்கிறோம். இது தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
1: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024

0: செய்யப்படவுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒருசில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது.

0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று பெண்மையின் பெருமை பேசிய நாஞ்சில் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1876. இவரின் மலரும் மாலையும் கவிதை தொகுப்பு எளிமையும் இனிமையும் நிறைந்த குழந்தைகளுக்கான பூங்கொத்து, ஆசிய ஜோதி, உமர்கையாம் பாடல்கள், மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை போன்ற படைப்புகள் சிறப்பானவை. நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞராக போற்றப்படும் அரங்கநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட ஞானக்கூத்தன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2016. திரு இந்தளூரில் பிறந்த இவர் திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால் ஞானக்கூத்தன் என்ற புனைப்பெயரில் அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், மீண்டும் அவர்கள், பென்சில் படங்கள் போன்ற படைப்புகளை தந்தவர். தமிழகத்தின் கடைக்கோடி கடற்கரை கிராமத்தில் பிறந்து பாரத தேசத்தின் முதல் குடிமகனாக உயர்ந்த, உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைசிறந்த விஞ்ஞானி ஏவுகணை நாயகனாம் அப்துல் கலாம் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2015. பொக்ரான் அணு ஆயுத சோதனை மூலமாக உலக வல்லரசு நாடுகள் பட்டியலில் இந்தியா அடியெடுத்து வைத்த முயற்சியின் அடித்தளம் அப்துல் கலாம். கனவு காணுங்கள் என்ற மந்திரச் சொல்லால் கோடிக்கணக்கான இளைஞர்களின் இதயங்களில் வாழ்பவர், அக்னி சிறகுகள் புத்தகம் வழியாக இன்றும் உயிர்ப்போடு வாழும் மிகச்சிறந்த ஆசிரியர், எளிமையான வாழ்க்கை, இனிமையான பேச்சு, அருமையான பொன்மொழிகள், ஆகச்சிறந்த கவிதைகள் என்று இந்திய மக்கள் அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்ட அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் நினைவு நாள் இன்று. விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழறிஞருமான சத்யானந்த சோமசுந்தரன் என்ற இயற்பெயர் கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1879. சிறந்த வழக்கறிஞர், ஆயிரக்கணக்கில் சம்பாதித்தவர், அதை விட்டுவிட்டு வஉசியின் அழைப்பை ஏற்று 100 ரூபாய் சம்பளத்தில் அவரது சுதேசி கப்பல் கம்பெனியின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ்க் கப்பலும் உள்ளது என்று

சி பெருமிதத்துடன் இவரை பற்றி குறிப்பிடுவார். வ.உ. சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர். தமிழும் தமிழரும், திருவள்ளுவர், நான் கண்ட சுப்பிரமணிய பாரதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ள சோமசுந்தர பாரதியாரின் தமிழ்த்தொண்டை பாராட்டி ஈழநாட்டு புலவர் மன்றம் நாவலர் என்ற பட்டத்தையும், திருவள்ளுவர் கழகம் கணக்காயர் என்ற பட்டத்தையும், அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தையும் வழங்கியுள்ளது. திரைப்பட பின்னணி பாடகி கிருஷ்ணன் நாயர், சாந்தகுமாரி, சித்ரா என்ற கே எஸ் சித்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1963. திரைத்துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேல் பாடகியாக வலம் வரும் இவர் பல்வேறு இந்திய மொழிகளிலும் அந்நிய மொழிகளிலும் 25,000 பாடல்களுக்கும் மேல் பாடியுள்ளார். இசைக்குயில், சின்னக்குயில் என்று பிரபலமாக அழைக்கப்படும் கே எஸ் சித்ரா 4 மாநில விருதுகளை பெற்ற ஒரே பின்னணி பாடகி. எனக்கு தெரிந்ததெல்லாம் சங்கீதம், இசையே எனக்கு எல்லாம் என்று கூறும் கே எஸ் சித்ரா 2021 பத்மபூஷன் விருதும் பெற்றுள்ளார்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் காலை 7 மணி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். பாரதி பாடினர். நம்ம எண்ணங்கள் நல்லவையாக இருந்தது அப்படின்னா எண்ணும் போல் வாழ்க்கை அமைந்திடும். இந்த நாளில் நல் எண்ணங்களை விதைப்போம் என்ற சிந்தனையுடன் இணைவோம் காலை மலருடன்.

0: 7:05 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: செவிச்செல்வம். வழங்குபவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.
2: கோப்பெருஞ்சோழன் ஒரு மன்னன் பழந்தமிழ் காலத்துல வாழ்ந்தான். அவன் புலவர்களை ஆதரிச்சான், நேர்மையா ஆட்சி செஞ்சான். அப்படி ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது அவன் மகன்களே அவனை எதிர்த்து படையெடுத்து வந்தாங்க. அப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்க. மகன்கள் படையெடுத்து வரதை நினைச்சு கோப்பெருஞ்சோழன் அதிகமா கவலைப்பட்டான். வேறு வழி இல்லாம மகன்களை எதிர்க்கலாம்னு நினைச்சான். இப்படி சொந்த மகனுக்கு எதிராக கோப்பெருஞ்சோழன் போருக்கு வரது பழந்தமிழ் புலவர்களுக்கு பிடிக்கல. புல்லாற்றூர் எயிட்ரியனாங்கிற புலவர் மன்னன்கிட்ட போய், உன்னோடு போரிட வந்திருக்கிறது உன் எதிரிகள் இல்ல, அவங்க உன்னோட குழந்தைங்க. நீ இந்த போர்ல இறந்துட்டா இந்த நாடு யாருக்கு போகும்? அவங்களுக்கு தான் போகும். ஒருவேளை இந்த போர்ல அவங்க இறந்துட்டா உனக்கு பிறகு யார் இந்த நாட்டை ஆட்சி செலுத்துவாங்க? அதனால போரை கைவிடு, அதுதான் அறம்னு அறிவுரை சொன்னாரு. புலவரோட அறிவுரையை கேட்ட மன்னனும் போரை கைவிட்டான். உண்ணாம வடக்கு பக்கம் படுத்து உயிரோட துணிஞ்சான். இப்படி வடக்கு பக்கம் படுத்து உயிரோட துணிகிற முறைக்கு வடக்கிருத்தல்னு பேரு. இப்படி வடக்கிருந்து இறந்தும் போனான். பழந்தமிழ் இலக்கியத்தில் வர இந்த கதை உலகாயுத மரபை பற்றினதா இருக்கு. உலகாயுதம்ங்கிற நெறி பழந்தமிழ் சமூகத்தில் புகழ் பெற்றதா இருந்துச்சு. இது உலகு ஆயுத, அதாவது உலகால் ஆகிய இன்ப வாழ்வை பற்றி பேசுது. இந்த உலகம் இன்பத்தால் நிறைஞ்சதுங்கிறத விளக்குது. இந்த நெறி இரத்த உறவு உடையவர்கள் போரிடக்கூடாது, இணைஞ்சு வாழணுங்கிறத வலியுறுத்துது. அப்பாவும் மகனும் இணைஞ்சு வாழ்றது இன்பம், அதுல முரண்பாடு வந்தா விட்டு கொடுக்கணும். அதைத்தான் கோப்பெருஞ்சோழன் செய்தான். அதே மாதிரி கணவனும் மனைவியும் இணைஞ்சு வாழ்றது இன்பங்கிறதையும் இந்த நெறி வலியுறுத்துது. இந்த இன்ப வாழ்வை ரெண்டா பிரிச்சு விளக்குது. உலக இன்பங்களை தூய்க்க பொருள் தேவை. அந்த பொருளீட்டும் முறையை பற்றி இந்த நெறி விரிவா விளக்குது. இதற்கு உலகாயுத அர்த்த சாஸ்திரம்னு பேரு. பழந்தமிழர் இத புறப்பொருள்ங்கிற மரபுக்குள்ள அடக்குனாங்க. ஈட்டிய பொருளை மனைவியோடும் சுற்றத்தோடும் வாழ்ற இல்லற வாழ்வை பற்றியும் இந்த நெறி எடுத்துரைக்குது. இதற்கு உலகாயுத காமசாஸ்திரம்னு பேரு. இதை பழந்தமிழர் அகப்பொருளுங்கிற மரபுக்குள்ள அடக்குனாங்க. மணிமேகலை சமயங்களை ஆறா பாகுபடுத்தி விளக்குச்சு. அதுல உலகாயுதமும் இடம்பெற்றிருக்கு. அறுவகை சமயத்துல ஒன்னா இருந்த உலகாயுதம் மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு. அதனால உலகாயுத நூல்களும் அழிஞ்சு போச்சு. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆதிநாதன் வளமடல்ங்கிற ஒரு நூல் மட்டும்தான் இந்த நெறி பற்றி நம்ம கிடைக்கிற ஒரே தமிழ் நூலா இருக்கு. 18-19ஆம் நூற்றாண்டுல பல்வேறு சமயங்களும் தமிழகத்துல மறுமலர்ச்சி அடைஞ்சது. அப்படி உலகாயுத நெறியை

0: பாதுகாக்கிறதுக்கும் வளர்த்தெடுக்கிறதுக்கும் அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு. உலகாயத நெறியினர் 1878 ஆம் ஆண்டு ஹிந்து சுவாக்கியானிகள் சங்கம்ங்கிற அமைப்பை தொடங்கினாங்க. இந்த அமைப்பை ஆங்கிலத்தில் ஹிந்து ஃப்ரீ தாட் யூனியன் அழைச்சாங்க. பின்னர் 1886 ஆம் ஆண்டு இந்த அமைப்பின் பெயரை சென்னை லௌகீக சங்கம்னு மாற்றினாங்க. இதை ஆங்கிலத்தில் மெட்ராஸ் செக்யூலர் சொசைட்டின்னு அழைச்சாங்க. இவங்க முதலில் தத்துவ விசாரணைங்கிற இதில் நடத்தினாங்க. பின்னர் இந்த பெயரை தத்துவ விவேசினின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஆங்கிலத்தில் தி திங்கருங்கிற இதில் நடத்தினாங்க. உலகாயத நெறிய பரப்புனாங்க. இந்த உலகம் துன்பமயமானதுங்கிறத சாங்கியம் முதலான பெரும்பான்மை இந்திய தத்துவங்கள் விளக்குது. மகாவீரரும் புத்தரும் கூட இந்த உலகம் துன்பமயமானதுன்னு விளக்குனாங்க. ஆனால் இந்த உலகம் இன்பமயமானதுங்கிறத துணிச்சலாக எடுத்து சொன்ன நெறியா உலகாயுதம் இருக்குது. இந்த உலகாயுத நெறியைச் சேர்ந்த சித்தர் பாடல்களும் கிடச்சிருக்கு. த கோவேந்தன் தொகுத்த சித்தர் பாடல்கள் நூலில் தங்கவேல் லோகாயுதரின் பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த பாடல்களை ஆய்வு செஞ்ச அறிஞர்கள் இது 19-20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடல்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. உலகாயுத நெறிய மார்க்சியர்கள் ஆய்வு செஞ்சு மார்க்சியத்தோட தொடர்புபடுத்தினாங்க. இந்த மார்க்சிய உலகாயுத தொடர்பு தங்கவே லோகாயுதர் பாடல்களில் தெளிவாக தெரியுது. உலகாயுத நெறியைச் சேர்ந்தவங்க பொருட்களின் சேர்க்கை மூலமாக ஏற்படுற பண்பு மாற்றம் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. இதை பற்றி ஆய்வு செய்த தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா தமிழக உலகாயுதர்கள் தற்கால வேதியியலின் முன்னோடியாக திகழ்கிறத சுட்டி காட்டுறாரு. இப்படி பண்டை தமிழர் அறிவு மரபோட தொடர்புடைய உலகாயுதம் பற்றி நாமும் கொஞ்சம் தேடுவோமா?
1: செவிச்செல்வம். வழங்கியவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஷ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை

0: 8 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா சர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 100

0: 92 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரும் தன்னார்வ பயிலும் வட்டத்தில் பயிற்சி வகுப்புகள் நடத்திட முன் அனுபவம் உள்ள தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள் எடுக்க தெரிந்த நபர்கள் மண்டல அளவிலான குழு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளதால் விருப்பமுள்ள பயிற்றுநர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

7:30 காலை மலர் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் மற்றும் கீழப்பெரம்பலூர் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று நடைபெற உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் புதுவேட்டக்குடி, காடூர், வெள்ளூர், இழுப்பையூர், தேனூர், கோவில்பாளையம், துங்கபுரம், நமங்குணம், என்குடிக்காடு, பழமலைநாதபுரம், சொக்கநாதபுரம், காரைப்பாடி, வயலப்பாடி, கீரனூர், அங்கனூர், சிவராமபுரம், சன்னாசிநல்லூர், குமுளூர் ஆகிய பகுதிகளில் இன்றைய காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.

0: வாழ்க்கையில உங்களுக்கான இலக்கை நிர்ணயிச்சுக்கோங்க. அந்த இலக்கை அடையறதுக்கான அனைத்து வழிகளிலையும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி கண்டிப்பா ஒரு நாள் திருவினையாக்கும். நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நமக்கான ஆலோசனைகளை தர இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷா நந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தை பேருக்கு பின்னாடி தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அத வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்?
1: போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய மனநல பிரச்சனைகள். அதுல பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம வந்து குழந்தைய மெயின்டைன் பண்றதுக்கு, குழந்தைய யூட்ரஸ்குள்ள வச்சு 10 மாசமும் தாங்கறதுக்காக அந்த ஒரு ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ஹார்மோன் ஹையா இருக்கும். யூட்ரஸ்ல வேற எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ப்ரொஜெஸ்ட்ரான சப்ளிமெண்ட்ஸாவும் டாக்டர்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க. இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, பை நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் சரி, குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறமா, அந்த பிளாசண்டா வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ஹார்மோன் டக்குன்னு குறையும். மாத்திரை மருந்தா எடுத்துட்டு இருக்கதையே நம்ம நிறுத்திடுவோம். அப்ப அந்த டக்குன்னு குறையும் போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து பிரெயின்ல நிறைய மன அழுத்தங்களை காஸ் பண்ணும். சோ சாதாரணமாவே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் 10 நாள்ல வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து அடிக்கடி அழுகிறது, டக்கு டக்குன்னு கோவறதெல்லாம் இருக்கும். இது வந்து போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சாதாரணமா நிறைய பேத்துக்கு வர்றதுதான். இதுக்கு சிகிச்சை ஒன்றும் தேவையில்லை, அவங்கள கொஞ்சம் ஆதரவா பாத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அதாவது பிரெக்னெண்டா இருக்கும்போது வந்து வளையல் போட்டு விடுறது என்ன, பூ வாங்கி கொடுக்கறது என்ன, அவங்களுக்கு பிடிச்சது

0: செஞ்சு கொடுக்குறேன்னு அப்படியே ஒரு பெரிய ஆள் மாதிரி பாத்துக்கிட்டு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி விட்டுட்டு குழந்தைய மட்டுமே பாத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு டிஃபரன்ஸு, இல்ல ஹஸ்பண்ட் சரியா பேச மாட்டாங்க, இல்ல மாமியார் இல்ல அம்மா வந்து இதை சாப்பிடு அதை சாப்பிடாதன்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றதாகட்டும், இதெல்லாம் வந்து அவங்களோட அந்த மன உளைச்சலுக்கு கொஞ்சம் எரியுற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் பண்ணாம அவங்களுக்கு ரீஅஷர் பண்ணி கூட இருந்து நார்மலா பேசிட்டு இருந்தாலே அந்த போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ்ன்றது செட்டில் ஆயிடும். இதுக்கு மனநல சிகிச்சைன்றது அவசியம் கிடையாது. ஆனா போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸா இல்லாம தீவிர மன அழுத்தத்துக்குரிய அறிகுறிகள், அதாவது மன அழுத்தம்னா ரொம்ப சோகமாவே இருக்கிறது, அழுதுட்டே இருக்கிறது, எதுலயும் ஈடுபாடு இல்லாம சில சமயம் தற்கொலை எண்ணங்கள்லாம் வருது, குழந்தைய தூக்கி என்னைய கொஞ்ச முடியல, குழந்தைய பிடிக்கல, அதை என்னத்தையோ தூக்கிட்டு பால் கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம். தூக்கமும் வராம இருக்கும்போது இன்னும் தீவிரமா இருக்கும் மன அழுத்தம். போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப மைல்டா இருந்ததுன்னா தெரப்பியே கொடுத்தா போதும், கவுன்சிலிங்கே கொடுத்தா போதும், பட் அதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா மெடிசின்ஸ் தேவை, இல்ல அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல தற்கொலை எண்ணங்கள் தீவிரமா வரும், ஐயோ இந்த குழந்தைய கூட என்னால பாத்துக்க முடியல, இப்படி இருக்கனே நான்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்த கில்ட்லயே நிறைய பேர் சூசைட் அட்டம்ப்டும் பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதுல இருந்து யூஸ்வலா அவங்கள ரெக்கவர் பண்ணிடலாம். இதுல மூணாவது ஒரு விஷயம் போஸ்ட் பார்ட்டம் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய மனக்குழப்பம். இந்த மனக்குழப்பத்துல நிறைய பேர் ரொம்ப அஜிட்டேட்டடா பிஹேவ் பண்ணுவாங்க, எந்திரிச்சு ஓடுறது, இதுக்கு என் குழந்தையே இல்ல, என் குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்க, வேற யார் குழந்தையோ என் குழந்தை வச்சுட்டாங்க, இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு அந்த குழந்தைய ஏதாவது பண்ண பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்லாம் இதுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி ஒரு அறிகுறி முதல்ல தெரியுதுன்னா கண்டிப்பா மனநல மருத்துவர்கிட்ட கூட்டு போய் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு, மெடிசின்ஸ் உண்டு, குழந்தைக்கு பால் வர்றதுல பிரச்சனை வராத மாதிரியான மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அதுலயும் வந்து மின் அதிர்வு சிகிச்சை கொடுத்தோம்னா ஈஸியா ரெக்கவர் ஆவாங்க. சோ ரெக்கவரி உண்டு, இப்ப ரெக்கவர் ஆயிட்டா அது தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம கம்மி பண்ணிடலாம். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த முதல் 6 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் எது வந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ஒண்ணும் இல்ல குழந்தை பிறந்தா அப்படிதான் இருக்கும், இல்ல ஒரு அதிர்ச்சியா இருக்கும், இப்படி எல்லாம் யோசிக்காம இதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 9.36 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி காலை மலர் நிகழ்ச்சியில. இனி நாம தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்தரிக்காய் 66 ரூபாய், அவரைக்காய் 66 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 74 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், சௌ சௌ 40 ரூபாய், புடலங்காய் 46 ரூபாய், பீர்க்கங்காய் 66 ரூபாய், முள்ளங்கி கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், சேனைக்கிழங்கு 58 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 64 ரூபாய், பச்சை பட்டாணி 190 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், பரங்கிக்காய் 24 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 280 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், திராட்சை 100 ரூபாய் என்ற விலைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன.

நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2026 காரின் பருவத்தில் வாழை மரவள்ளி பயிர்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள் காப்பீடு செய்து இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகேயுள்ள கீழக்கணவாய் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் 2026-27 கல்வி ஆண்டுக்கான முதலாண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு பட்டய படிப்புகளில் சேர இம்மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் மூலமாக சான்றிதழ்களை பதிவேற்றி விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு நேரிலோ அல்லது 0432 8 என்ற இணைப்பு எண்ணுடன் 2 4

1200 என்ற எண்ணிற்கும் 243100 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்துக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேர்காணி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,300 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலையாக பெட்ரோல் லிட்டருக்கு 108.80 ரூபாய்க்கும் டீசல் 100.63 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பாக தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.

நாளையும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

நாட்டின் வளர்ச்சி மண்ணின் தரத்தை பொறுத்தது, நம்மளுடைய வளர்ச்சி நாம் செய்யும் முயற்சியை பொறுத்தது. முயற்சி செய்வோம், முன்னேற்றம் அடைவோம் என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம். இதய ராகம் நேர்களே 938-546-102-1 என்ற கட்சவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க. இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடல ரெட்டை வாக்கையில இருந்து சாமிநாதன் சித்ரா கேட்டுக்கிறாங்க, மதராசி படத்துல இருந்து.

கேட்டுக்கும் இதயராகம் நேர்களே, நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை 938-546-102-1 என்ற கட்சி எனக்கு அனுப்பி வைங்க.

இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாஸ்டர் படத்துல இருந்து குடுங்கன்னு கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, வாரியங்காவல் கதிரவன், ஆல்பர்ட், பாத்திமா இவங்களுக்கான பாடல் வருது.

இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா பத்து தலைப்படத்துல இருந்து பாடலை கேட்டுக்கிறாங்க. மதுரை மணிநகரத்துல இருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி.

ராகம் கேட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா கட்சவின் மூலமா விருப்ப பாடலை கேட்டுக்கிறாங்க. கரூர் மாவட்டம் தோப்புப்பட்டியிலிருந்து குமரவேல் கேட்டுக்கக்கூடிய பாடல் கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து.

0: இளையராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்துல இருந்து பூமிக்கா கேட்டிருக்கக்கூடிய பாடல் பூமி படத்துல இருந்து
1: அண்ணலும் நோக்கினான் அவள்.

ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரண் இசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சிக்கு முதலில் வந்தி சுவே தாதியல்லி கணநாதனா, புரந்தரதாசர் தேவர் நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்புதாளம்.

அரங்கிசையில் அடுத்து எவராகு ஜூஜி நதி, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் 9:28. ஆகாஷவாணி அரங்கிசையில் இன்று ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சேரி வி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, பி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சியில் அடுத்து நடச்சி நடச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹரப்பிரியா ஆதித்தாள்.

0: திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் என்று சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சை.
1: திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. மக்களவையில் பொதுத் தேர்வு சட்டத்திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்யும் இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதும் உறுதி செய்யப்படும். இவ்விவாதத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்குமாறு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய துணை ராணுவப் படையினரின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை பேணுவதில் சிஆர்பிஎஃப் விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். வீரர்களின் வீரம், தியாகம் மற்றும் கடமையின் மீதான அசைக்க முடியாத பக்திக்கு தேசம் தலை வணங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இவ்வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை கோயம்பேட்டில் உள்ள மூன்றாம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று ஆய்வு செய்கிறார். தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பிற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். மாணக்கர் tnmedicalselection.org இணையதளத்தில் பிற்பகல் 3 மணி வரை விண்ணப்பிக்கலாம். தூத்துக்குடி தருவைக்குளம் கடலில் மூழ்கிய 2 சிறுவர்களின் உடல்களை தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் இன்று காலை மீட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி அருகே உள்ளது தருவைக்குளம் மீனவ கிராமம். நேற்று விடுமுறை தினம் என்பதால் பள்ளி மாணவர்கள் சிலர் கடலை சுற்றி பார்ப்பதற்காக கடலுக்குள் பைபர் படகில் சென்றுள்ளனர். படகினுடைய இன்ஜின் ஆஃப் ஆகியுள்ளது. படகில் இருந்த 6 மாணவர்கள் நீச்சல் அடித்து கரை சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் கடலுக்குள் குதித்துள்ளனர். அவர்களால் முடியவில்லை. பிற படகில் சென்ற மீனவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 வாலிபர்களை மீட்டனர். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இன்று காலை உயிரிழந்த 2 சிறுவருடைய உடல் மீட்டு கரை கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவமானது தருவைக்குளம் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: தென்காசி மாவட்டம் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
3: இனி காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம்.
4: நமஸ்கார். खेल सिर्फ पसीने और पदकों का हिसाब नहीं है, खेल कहानी है उस अजेय इच्छा शक्ति की जो नामुमकिन को मुमकिन बना देती है। ग्लासगो राष्ट्रमंडल खेल 2026, जहां खिलाड़ी पगडंडियों से निकलकर इतिहास रचने पहुंचे हैं, जहां हर एक सेकेंड, हर एक छलांग और हर एक पंच के पीछे बरसों का त्याग और अनगिनत उम्मीदें जुड़ी हैं। ग्लासगो के एरेना में जब दुनिया भर के 74 देशों के बेहतरीन खिलाड़ी उतरे हैं, तो प्रतिस्पर्धा सिर्फ प्रतिद्वंदी से नहीं बल्कि खुद के पिछले सर्वश्रेष्ठ प्रदर्शन से भी होती है। यहाँ गिरना हार नहीं बल्कि उठकर दोगुनी ताकत से पलटवार करने की सीख है।
5: ग्लासगो की 18 डिग्री सेल्सियस की हड्डियों को सिहरा देने वाली ठंड और इस सर्द मौसम के बीच भी राष्ट्रमंडल खेलों के मैदान पर खिलाड़ियों का पसीना लगातार बह रहा है। इस महासंग्राम में दुनिया भर के खिलाड़ी अपने हुनर और संयम के दम पर बस एक ही लक्ष्य के लिए जी जान लगा रहे हैं, देश के लिए एक अदद मेडल। पदक के लिए मचे इस रोमांचक घमासान के बीच खेलों के चौथे दिन आखिरकार भारत का स्वर्णिम खाता खुल ही गया।
6: Indeed, India's golden journey in the Glasgow Games began with the unflappable Mirabai Chanu comfortably defending her 48 kg title in weightlifting.
5: आइए जानते हैं 22वें Commonwealth Games में चौथे दिन क्या क्या हुआ। Commonwealth Games 2026 में आखिरकार वो घड़ी आ ही गई जिसका हर खेल प्रेमी को इंतजार था। भारत के स्वर्णिम अभियान का आगाज उस नाम ने किया जिसने हर बड़े मंच पर तिरंगे का मान बढ़ाया।
7: Champion, representing India, Chanu Mirabai.
5: ओलंपिक पदक विजेता और भारतीय भारोत्तोलन की सबसे बड़ी स्टार साई खोम मीराबाई चानू ने कॉमनवेल्थ गेम्स में गोल्ड मेडल की हैट्रिक लगाते हुए स्वर्ण पदक अपने नाम किया।
7: हमारी नेशनल एंथम जो है वो जब गाते हैं, जब सुनते हैं।

நேரம் 10:30. நீங்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்களாக. இன்று ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களே, இதுவரை கேட்டது ஒருபட பாடல்களாக. இன்று ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேயர்கள், இனி கேட்கலாம் 10:45.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான், உங்கள் காயத்ரி. இன்னைக்கு July 27 இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். இன்னைக்கு கனவு காண்பதை கற்றுக் கொடுத்தவர் மட்டும் இல்லைங்க அவரு, அந்த கனவை விடாமுயற்சியால நினைவாக்க முடியும் அப்படின்றதையும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நிரூபித்த மகத்தான மனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய நினைவை போற்றும் இந்த நாள்ல ஒரு தொழில் முனைவோரின் ஊக்கமளிக்கும் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கேட்க போறோம். கடந்த பகுதியில காளான் வளர்ப்பு துறையை தேர்ந்தெடுத்த விதம், அதற்காக அவர் எடுத்த முதல் முயற்சிகள் பற்றி கேட்டோம். இன்னைக்கு உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில சிறப்பு நேர்காணலுடைய இரண்டாவது பகுதியை கேட்க போறோம். இதுல வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவது எப்படி, தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றது எப்படி, தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத தொழில் முனைவோர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அவங்களோட உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வாங்க நண்பர்களே, இந்த சிறப்பு நேர்காணலுடைய இரண்டாவது பகுதியை கேட்டு ரசிக்கலாம்.
2: ஏன் நீங்க அது வந்து இந்த பட்டன் மஷ்ரூம்க்கு பதிலா நம்ம இந்த ஆயிஸ்டர் மிஷின் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்தது?
3: பட்டன் மஷ்ரூம்னா வந்து ரெண்டு விதம் இருக்கு சார். ஒண்ணு வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக்கா பண்ண முடியாது, கொஞ்சம் இன்ஆர்கானிக்கா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து 18-22 degrees வரை நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். நமக்கு சூரிய பகவான் வந்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால நான் அதுக்கு ஒட்டி போகல. சிப்பி காளான் வந்து ஈஸியா வந்து வளரக்கூடியது, மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு கம்மி. அதே மாதிரி 32-34 degrees வரையும் டெம்பரேச்சர் தாங்கி வளரக்கூடியதுங்கிறதுனால இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம பட்டன் மஷ்ரூமை விட சிப்பி காளான்ல வந்து 0% கொலஸ்ட்ரால் வந்து உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. MSG சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளுக்கனேட், அதாவது அஜினமோட்டோ சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட் அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க பட்டன் மஷ்ரூம் பவுடரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமா. சோ ஃபுட்ல வந்து சேர்த்துக்கலாம், ஃப்ரைட் ரைஸ்ல வந்து சேர்த்துக்கலாம்,
2: ரீப்ளேஸ்மெண்டா இதை போட்டுக்கலாம், MSG பதிலா இதை போட்டுக்கலாம்,
3: இதை போட்டுக்கலாம். அது வந்து ஷிட்டாக்கி, அதுக்கப்புறம் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்ல ஷிட்டாக்கி வந்து 5 out of 5 கொடுக்கலாம். அது வந்து மெடிசினல் மஷ்ரூம்ல சேர்ந்து டாக்கிங்கிறது. அதே மாதிரி இந்த சிப்பி
2: காளான்
3: இந்தியால வளர்க்கறாங்க, நார்த்ல வந்து ரொம்ப வளர்க்கறாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஒரு ரெண்டு பேர் கொடைக்கானல்ல பண்ணிட்டு இருக்காங்க,
2: பண்றாங்க.
3: ஆமா, அந்த சீதோஷண நிலையை கொண்டு வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் திருச்சியை பொறுத்தவரையும். ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க சார்.
2: இப்போ நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த இதுக்கு வந்து எவ்வளவு இடத்துல செஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கெபாசிட்டி வர மாதிரி செய்றீங்க நீங்க?
3: நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு 400 square feet ஆரம்பிச்சேன். லேண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, எங்க மாமனாரோட இடம் தான், அதை கேட்டுதான் நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து எனக்கு 7-8 months வந்து எனக்கு நிறைய தேவைப்பட்டது. ஏன்னா இந்த காலான டேஸ்ட் பார்த்து எல்லாருமே பட்டன் மஷ்ரூம் வாங்க மறுத்தவங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் வாங்கினாங்க. அப்ப வந்து லேண்ட் எல்லாம் கிடையாது, NGOல லேண்ட் கேட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற அங்க வந்து உமன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. உமன்ஸ்க்கு மட்டும் இல்ல, விவசாயிகள் வந்து லேண்ட் இல்லாம இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட ஒரு வருஷத்துல ஒரு மினிமம் காஸ்ட், ரொம்ப மினிமம் காஸ்ட்ல

0: வந்து அந்த என்ஜிஓல வந்து லேண்ட் எடுத்துக்கலாம். நான் அப்ப போய் நான் கேட்டேன், நான் வந்து சார் எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு. அந்த சாருக்கு வந்துட்டு தாராளமா நீங்க பண்ணுங்க, பாத்துக்கோங்க, இங்க கொஞ்சம் லேண்ட்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய ஏதாவது பில் பண்ணணும்னா பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்து அந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்தாரு. இப்ப எனக்கு ஒரு ஷெட்டா இருந்ததா, இந்த இடத்துல இப்ப ஒரு மூணு ஷெட்டா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட்ல.
1: எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ணிப்பீங்களா இல்ல வேலைக்கு யாராவது?
0: எனக்கு வேலைக்கு ஒருத்தங்க இருக்காங்க பெர்மனன்ட்டா. இப்ப நான் இங்க மார்க்கெட்டிங் ஓரியன்டா திருச்சிக்குள்ள இல்ல வேற எங்கயாவது நான் போகணும் அப்படின்னாக்க அவங்க இருந்து பாத்துப்பாங்க அந்த இடத்த எல்லாமே.
1: பொதுவா இப்ப மித்தவங்களும் இதே மாதிரியான காளான் உற்பத்தி பண்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க எப்படி தனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களோட ப்ராடக்ட்ல என்ன விஷயம் அவங்களோட பெட்டரா இருக்கு நீங்க நம்புறீங்க?
0: இப்ப பொதுவா காளான் வளர்ப்புன்னு பாத்துக்கிட்டீங்கனாலே இங்க வந்து வந்து குறிப்பிட்ட மாசம் தான் வளர்ப்பாங்க. இப்ப வந்து ஜூலை ஆகஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த பிப்ரவரி மாசம் வரையும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, சஸ்டெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறுத்திடுவாங்க. சிப்பி காளான் வளர்ப்புல வந்து பெரிய ஒரு டிராபேக்கே வந்து இதுதான். வளர்க்கறவங்க வந்து அந்த சீதோஷ நிலையை கட்டுப்படுத்தி 365 நாள் வளர்ப்பாங்கன்னா வளர்க்க மாட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம அவை மஷ்ரூம்ல வந்து 365 டேஸ் மஷ்ரூம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் வந்த கான்செப்டே அதுதான். கண்டினியூஸா கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த ஒரு தாட்டு. ரெண்டாவது இதை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில 365 டேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில குரோவர்ஸ் எல்லாம் வந்து மே மாசம் ஏப்ரல் மாசம் அந்த ஷெட்டுக்கு லீவ் விட்டுருவாங்க. சோ அதை வந்து சுத்தப்படுத்த முறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுல இருந்து மூணு மாசம் போட்டுருவாங்க, அதை வந்து வளர்க்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லாம இப்ப நாலு ஷெட்டு நமக்கு இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னா வந்து ஒரு ஷெட்டு பியூபிகேஷன் பண்ணப்ப மித்த மூணு ஷெட்டு வந்து ரோலிங்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிளா வந்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மதிப்பு கூட்டல் பொருள் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மதிப்பு கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம்.
1: கரெக்ட். இப்போ ஏன்னா நமக்கு எல்லா நேரமும் ஒரே மாதிரியான ஸ்டெடியான மார்க்கெட்

0: பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நேரமும் ஒரே மாதிரியான ஸ்டெடியான மார்க்கெட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சின்ன கெப்பாசிட்டியில் இருக்க வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் டெய்லி விற்ற முடியும். ஒரு லெவல் போகும்போது டெய்லி விற்கிறதுல சில இடர்கள் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், தேவையில்லாமல் அந்த ப்ரைஸை நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது இந்த வேல்யூ அடிஷன்றது கை கொடுக்குற விஷயம் தான். அந்த வேல்யூ அடிஷனுக்கு நீங்கள் போய் ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துட்டீங்களா நீங்கள்?
1: ஆமாங்க சார், நம்ம டிஎன்ஏயுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க காளானுக்கும் முருங்கைக்கீரைக்கும் சேர்த்து ஒரு வேல்யூ அடிஷன் கோர்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதில் நான் போய்
0: எத்தனை நாள் கோர்ஸ் அது?
1: அது ஒன் டே கோர்ஸ். அந்த ஒன் டே கோர்ஸில் வந்து நான் ப்ராப்பராக ட்ரைனிங் வந்து அட்டெண்ட் பண்ணேன்.
0: சரி, இப்போ என்னென்ன பொருளாக நீங்கள் வேல்யூ அடிஷன் செய்கிறீங்க
1: சார்? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளானில் வந்து குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் குட்டி குட்டியாக அந்த ஷேப்பில் வந்து குக்கீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குக்கீஸ் வந்து நோ மைதா கான்செப்ட், நோ சுகர் கான்செப்ட். நான் வந்து பீ கீப்பிங் வச்சிருக்கேன், ஹனி ஃபார்மும் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: பண்றீங்களா?
1: பண்றேன். சோ அதுல இருந்து வர
0: இது எப்ப ஆரம்பிச்சது? காளானுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது?
1: காளானுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. சோ அந்த பீ கீப்பிங் எபிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அது நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சர்க்கிள்ல ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ஹனில பண்ணி கொடுன்னு அவங்க கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணி கொடுப்பேன்னா ஹனில பிஸ்கட் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையில நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மல்டிகிரெயின் ஆட்டா போட்டு இல்லைன்னா சிறுதானியம் சேர்த்துக்குவேன்.
0: உங்களோட கிளைண்ட்ஸோட தொடர்ச்சியா தொடர்பு இருக்கிறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்றீங்க? எப்படி அவங்களோட இன்டராக்ட் பண்றீங்க? அவங்க ஃபீட்பேக் எப்படி கேட்டு வாங்குறீங்க?
1: என்னோட கிளைண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் நான் அவங்கள கணக்கில் வச்சுக்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தேன், ஸோ இது வந்து புதுசாக இருக்கு, ஸோ நான் வாங்கி பார்க்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், பட் அது கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறவங்க எனக்கு இன்னும் இருக்காங்க.
0: ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்கறது மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வர்றதில்ல. அதெல்லாம் வாங்கி பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? முதல் வாங்கிட்டாங்கன்னா உங்கள் பொருள் நல்லாயிருக்கும், திருப்பி வாங்கிட்டு இருப்பாங்க. விவசாயம் சார்ந்த ஏதோ ஒரு தளத்தில் இயங்கணும்னு, அப்புறம் நீங்கள் வந்து காளான் கற்றுக்குறீங்க, காளானோட உற்பத்தி எப்படி, அப்புறம் அதில் மதிப்பு கூட்டல், இப்போ கேட்டால் எப்பிகல்ச்சர் பண்ணுறேன், தேனி வளர்ப்பில் ஈடுபடுறேன்லாம் சொல்கிறீங்க. உங்களோட திட்டங்கள் வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க? இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், இது ஒரு நிறுவனமாக ஒரு பிராண்டாக மனசில் பதிவு பண்ண வைக்கிறதுக்கு வேறு என்னென்ன வேலை செய்யணும், இது மாதிரி திட்டம் வச்சுருக்கீங்களா?
1: கண்டிப்பாக சார், என்னோட கனவு வந்து சக்தி மசாலா, ஆச்சி மசாலா மாதிரி அப்படின்னு அவ்வை காளான் மசாலா, அதுதான் என்னோட தாட்டு. ஸோ அதை எப்படி நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன்னா, ப்ராப்பரான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ எம்எஸ்எம்ஐயா இருந்தேன், சிறு குறு தொழில இருந்து இப்போ வந்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா நான் வந்து என்னை வந்து மாத்திக்கிட்டேன். என்ன ஒரு கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ வந்து உள்ள வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து ஃபுட் டெஸ்ட் கொடுக்கறதாகட்டும், ஷெல்ஃப் லைஃப் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதை வந்து நம்ம ஒரு தரமான ஒரு உணவா கொடுக்கணும்னால ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் டெஸ்ட் எடுத்து அதை ப்ராப்பரா வந்து சர்டிபிகேட் பண்ணிட்டு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த இடத்துல பில்ட் ஆகுது. ஒரு ஒரு சர்க்கிள் வந்து ரெண்டு சர்க்கிள் ஆகுது, 4-8 ஆகுது மாதிரி என்னோட சர்க்கிள் நானே விரிவுபடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களை மாதிரி ஒரு என்னைய ஹானர் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேட்டோட நம்ம எஃப்எம் ரேடியோ ஆகட்டும், அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, இது நம்ம என்னவா நினைக்கிறோமோ நம்ம அதுவா தான் மாறுறோம். அந்த வகையில ஒரு ஆர்வத்தோட இந்த தொழிலை எடுத்து இதை ரொம்ப பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும். இதை வந்து சாப்பிட்றவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு உணவை ஆரோக்கியமா கொடுக்கணும், அவங்க உடல் மன நலனுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செய்யும் போது நம்ம அதுல பாதி வெற்றி நமக்கு அதுல கிடைச்சிருது. நினைச்ச மாதிரி இன்னும் பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெற உங்களை வந்து திருச்சி அகில இந்திய வானொலி வாழ்த்துக்கிறது.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இதை கேட்டுட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும்
2: நண்பர்களே, ஒரு தொழிலை தொடங்குறது ஒரு சாதனை அப்படின்னா அதை மக்களுடைய நம்பிக்கையோடு தொடர்ந்து அதை வளர்த்து கொண்டு போவது அதை விட மிகப்பெரிய சாதனை தானே. இன்றைய இந்த சிறப்பு நேர்காணல்ல வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை எப்படி பெற்றுக் கொள்வது, அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, தன்னுடைய தொழில்ல எப்படி தனி

உருவாக்கி கொள்வது, அதுக்காக எவ்வளவு போராட வேண்டி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் மனம் திறந்து பகிர்ந்து கொண்டாங்க. ஒரு பெண்ணா தன்னுடைய கனவை நம்பி அதுக்காக தொடர்ந்து உழைத்து இன்னும் உயரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் அவருடைய முயற்சி நிச்சயமா ஊக்கமா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த பயணம் இன்னும் பல வெற்றிகளை பெறுவதற்கு மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல பயனுள்ள தகவல்களோட மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காயத்ரி.

0: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு

அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் மீண்டும் ஒரு காதல் கதை. இனி ராதிகா பாடிய பாடல் கேட்கலாம் ஆராதனை படத்திற்காக.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன் எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
0: தொலைபேசி எண் 044-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5ஆம் தேதி.
2: நேரம் 11:20.

9:35. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்கிறது எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் என் ஜீவன் பாடுது படத்திற்காக.

நேரம் 11:38 20 நொடி. சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: குறளமுதம்
2: இடநறிதல் 50 அதிகாரம் 10 குறட்பா.

போர்க்களத்தில் வேலேந்திய வீரரையும், கோத்து எடுத்த கொம்புடைய அஞ்சாத களிற்றையும் அதன் கால் ஆழ்கின்ற சேற்று நிலத்தில் சிறு நரிகள் கொன்றுவிடும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பாத்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தேவையான, நம்ம சந்ததிக்கு தேவையான ஒரு விஷயத்த பாதுகாக்க நாம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு யோசிச்சா அது கேள்விக்குறிதான். ஆனா எதையுமே பொருட்படுத்தாம

0: முக்கியமான ஒரு விஷயத்த உலகுக்கு பாதுகாத்து கொடுத்த ஒருத்தரை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் பசுமை போராளி சிக்கோ மெண்டிஸ் ஆவார். அமேசான் மலைக்காடுகள் பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகின்றன. இவை உலகின் காலநிலையை சமன் செய்வதோடு எண்ணற்ற தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகின்றன. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மாட்டுப்பண்ணை அமைத்தல், மரம் வெட்டுதல் மற்றும் நில அபகரிப்பு போன்ற காரணங்களால் இந்த பெரும் காடுகள் கடுமையாக அழிவை சந்தித்தன. இந்த போராட்டத்தின் நடுவில் பிரேசிலின் ஒரு சாதாரண ரப்பர் சேகரிப்பாளராக இருந்த சிக்கோ மெண்டிஸ் உலகின் மிகப்பெரிய காடுகளின் பாதுகாவலில் ஒருவராக உருவெடுத்தார். 1944ஆம் ஆண்டு பிரேசிலில் பிறந்த சிக்கோ மெண்டிஸ் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தார். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ரப்பர் மரங்களையே சார்ந்திருந்தது. மரத்தை சேதப்படுத்தாமல் ரப்பர் பால் எடுக்கும் கலையை அவர் சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டார். 1970களில் அவர் ரப்பர் தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக உருவெடுத்தார். அவர் அறிமுகப்படுத்திய முக்கியமான அமைதியான போராட்ட முறையே எம்பட்டிஸ் என்பதாகும். இந்த முறையில் நிலத்தை சுத்தம் செய்ய வரும் இயந்திரங்களுக்கு எதிராக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஒன்றிணைந்து மனித சங்கிலி அமைத்து நிற்பார்கள். அவர்கள் கையில் ஆயுதம் இல்லை, இருந்தது மன உறுதியும் துணிவும் மட்டுமே. இந்த அமைதியான போராட்டங்கள் பலமுறை காடுகளை அழிப்பதை தடுத்து நிறுத்தின. அமேசான் காடுகளின் அழிவு பழங்குடியின மக்களையும் அரிய உயிரினங்களையும் உலகின் காலநிலை சமநிலையையும் பாதிப்பதை அவர் புரிந்து கொண்டார். இதனால் அவர் எக்ஸ்ட்ராக்டிவ் ரிசர்வ்ஸ் என்ற புதிய சிந்தனையை முன்வைத்தார். இந்த காப்பகங்களில் மக்கள் காடுகளை அழிக்காமல் வாழ முடியும். ரப்பர், பருப்பு, பழங்கள் போன்றவற்றை சேகரித்து வாழ்வதுடன் காடுகளையும் பாதுகாக்க முடியும். இது சூழல் பாதுகாப்பையும் சமூக நீதியையும் இணைக்கும் ஓர் அற்புதமான தீர்வாக அமைந்தது. 1980களின் இடைப்பட்ட பகுதியில் சிக்கோ மெண்டிஸ் உலக அளவில் அறியப்பட்டார். அவர் பல நாடுகளுக்கு சென்று சூழல் ஆர்வலர்களை சந்தித்து ஆதரவை பெற்றார். அமேசான் காடுகளை காப்பது பிரேசிலின் பிரச்சனை மட்டுமல்ல, மனிதகுலத்தின் எதிர்காலம் தொடர்பான ஒன்று என்பதை உலகுக்கு எடுத்துரைத்தார். ஆனால் உலகம் அவரை பாராட்டிய போதும் பிரேசிலில் உள்ள சக்தி வாய்ந்த சில நில உரிமையாளர்கள் அவரை ஒரு தடையாக கண்டனர். அவருக்கு பலமுறை மிரட்டல்கள் வந்தன. இருந்தாலும் அவர் தனது போராட்டத்தை கைவிடவில்லை. இந்நிலையில் 1988ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாள் அன்று அக்ரே மாநிலத்தின் சாபுரி நகரில் உள்ள தனது வீட்டின் முன்பு சிக்கோ மெண்டிஸ் கொல்லப்பட்டார். அவர் வயது வெறும் 44 மட்டுமே. இந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியடைய செய்தது. அவரது மரணம் உலக மக்களை அமேசான் காடுகள் பற்றிய உண்மையை உணரச் செய்தது. அவர் சிந்தனைகள் வீணாகவில்லை. பின்னர் பிரேசில் அரசு பல எக்ஸ்டிவ் ரிசர்ச் அமைத்தது. மேலும் அவரது நினைவாக சிக்கோ மெண்டிஸ் பல்லுயிர் பாதுகாப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சிக்கோ மெண்டிஸ் விஞ்ஞானி அல்ல, அரசியல்வாதி அல்ல, பணக்காரர் அல்ல. ஆனால் இயற்கையை காப்பது என்பது வாழ்க்கையை காப்பது என்பதை ஆழமாக புரிந்த ஓர் எளிய மனிதர். சிக்கோ மெண்டிஸ் வாழ்க்கை எளிய இடத்திலிருந்து பெரிய மாற்றங்கள் உருவாக முடியும் என்பதை நமக்கு கட்டுத்தருகிறது. அமேசானை காத்தது மனிதகுலத்தையே காத்தது போலாகும். இன்று கூட அவரது குரல் அந்த காடுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. சிக்கோ மெண்டிஸ் போன்ற பசுமை போராளிகள் பூமியின் உண்மையான காவலர்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஓர் வழிகாட்டி. நாம் வாழும் இந்த உலகை பாதுகாக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டிய நேரம் இதுவே. விழித்தெழுவோம். இயற்கை வளங்களை காப்பதில் முனைப்போடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏ

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். இன்று எம்எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு. துவக்கமாக சிவகாமி சுந்தரி என துவங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ஜெகன்மோகினி ராகம், ரூபகதாளம்.

கேட்டும் சிவராம ஆதி பராபரி சங்கரி ஆனந்தி நகர் மோகினி ஆதி பராபரி சங்கரி ஆனந்தி நகர் மோகினி வேதங்களும் உனது மகிமை கிடப்போமோ ஆதி பராபரி சங்கரி வேதங்களும் உனது மகிமை பிரித்திடப்போமோ ஆதி பிறையை அணிந்திடும் பரமகட ஆதி பிறையை அணிந்திடும் பரம கிருபா கடாட்சியனை சோதி கதட சோதரியனை ஆதரி சிவகாம சுந்தரி ஆதி பிறையை அணிந்திடும் பரம கிருபா கடாட்சியனை சோதி கதட பாலகிருஷ்ண சோதரியனை ஆதரி சிவகாம

சாகரி சகம சிவகாம சுந்தரி. பப்பலி பபகம பலி சனி பலி சதலி நி பப சிவகாம சுந்தரி. பப்பனி பபா பபா கே சடே சதா கபா பபா கபா பனி சனி பபா பனி சதா.

நிகழ்ச்சியில் இனி முருகா என துவங்கும் தஞ்சாவூர் சங்கர ஐயர் இயற்றிய பாடல் ஹரிகாம்போஜி ராகம் ரூபகதாளம்.

நேர்களில் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை நிகழ்ச்சியோடு. இன்றைய அரங்கிசையில் எம் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடு கணநய தேசிக என துவங்கும் கோட்டீஸ்வர ஐயர் பாடல், ரிஷபப்பிரியா ராகம், ஆதித்தாளம்.

0: இடம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில் உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரேன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரேன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன்

0: ஈரான் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி 102.1 பாப்கார்ன்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 1:01. இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது நேர்களின் கடித வழி கானங்களாக காற்றாலைகளில் வளம் வரும் காத்திருக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் நான் ஏன் பிறந்தேன் படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரத்திலிருந்து வள்ளியம்மாள், அங்கம்மாள், முருகன், சரவணன் ஆகியோர்.

0: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாமில்ல நாடு, எங்களுக்கு என்ன செய்தி?
2: நாடு என்ன?

மதுரகீதத்தில் இனி லால்குடி திண்ணியம் வசந்தா இவரின் விருப்ப பாடலாக ஒழிக்கிறது. நிறைக்குடம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியிருப்பது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

காவிய கானங்களின் அணிவகுப்பா இது மதுரை கீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நாடோடி படத்திற்காக பாடலை பாடுகிறார் பி. சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் ராமேஸ்வரம், ஷியாத், மெஹ்னா.

மதுரகீதத்தில் இனி வேலாயுதம் திரவி மலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா அருண் வீரமுத்து பெரியக்கால் கண்ணன் சிவகாமி குருபிரியா பிரணீத் நல்லுசாமி ஜெயசுதன் முத்து வேலாயுதம் திருச்சி கருமண்டபம் தெற்கு தெருவிலிருந்து இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது. ரகுபகுதி ராகவ ராஜாராம் படத்திலிருந்து.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வேட்டைக்காரன் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் பூந்தண்டலம் புண்ணியங்கோட்டி உமா, ஆசிரிய நகர் நக்ஷத்ரா, தமிழினி தருண், இமை, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிதி, கீதா ஆகியோர்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களின் கடித வழி கானங்களாக காற்றலைகளில் வளம் வந்து கொண்டிருக்கிறது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கொஞ்சம் சலங்கை படத்திற்காக பாடலை பாடுகிறார் எஸ் ஜானகி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் மணப்பாறை, காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹேமா, சபரிவாசன், ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, லிஷாந்த், மனவை சந்திரசேகர், பார்த்திபன், செந்தில் ஆகியோர்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ள முதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பூவும் பொட்டும் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான்.

0: பாடல் ஒழித்தது பாக பிரிவினை படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா, வாவ்.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க,
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்.
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: மெல்லினமாம்
7: இடையினமாம்
6: இடையினமாம்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்ய

0: போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சினையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிம வள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறை

துறைகளை சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு 6 தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்தகரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம்

0: பதினோராவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18 தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் இரண்டு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று உரிய விலைக்கு சரியான வழி நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கல்வியியல் உதவியாளர் முனைவர் பி ஐஸ்வர்யா அவர்கள். பொதுவா எந்த ஒரு பொருளை நாம உற்பத்தி செய்யறதா இருந்தாலும் அதை சரியான நேரத்துல சரியான விலைக்கு வித்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாம உற்பத்தி பண்றோம். அந்த வகையில விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்யறோம். அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்த மாதிரியான விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது. உற்பத்தி செய்யற பொருளுக்கு விவசாயிகள் உரிய விலை பெறாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனா விவசாயிகள் எதிர்பார்க்கறது நாம விளைவிச்ச பொருளுக்கு 4 காசு கூடுதலா கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே சவால்களை தினம் தினம் சந்திச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சவாலுக்கு ஒரு தீர்வா இதோ டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கல்வியியல் உதவியாளர் முனைவர் பி ஐஸ்வர்யா அவர்கள் பகிர்ந்து கொள்வது இதோ.
1: வணக்கம்
2: சார்.
1: இப்போ பொதுவாக நம்ம எந்த உரம்னா எடுத்துக்கலாம், இந்திய அளவில் கூட எடுத்துக்கலாம். விவசாயிகள் வந்து பயிர் செய்கிறாங்க, அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு விளைச்சல் எடுக்கிறாங்க. நிறைய நேரத்தில் அந்த விளைச்சல் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் அந்த பொருள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சில சமயம் வெளியில் கொட்டுறத கூட பார்க்குறோம். தக்காளி மாதிரியான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகளில் வந்து நிறைய உற்பத்தி ஆகிடும், உற்பத்தி விலை கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை கொட்டிடுவாங்க. அது மாதிரியான பல பயிர்கள் இருக்குது. பல பயிர்கள் பண்ணாலும் அதுக்கான விலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. விவசாயிகள் வந்து வியாபாரியாக ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா சந்தை பொருளாதாரம் அப்படியே தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாமே சந்தை தான் நிர்ணயிக்குது. நம்ம கிராமத்தில் இருந்தாலும் உலகமே ஒரே கிராமம் ஆயிட்டனால இப்போ நம்ம அதை வந்து எப்படி எதிர்கொள்றதுன்றதுல விவசாயிகளுக்கு சிலருக்கு தயக்கம் இருக்கு. சில விவசாயிகள் வந்து நம்ம ஊரை விட்டு வெளில போய் எப்படியாப்பா பண்றது, என்ன கிடைக்குதோ கிடைச்சிட்டு போகுது அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சரி வர்ற வரைக்கும் வருது, வண்டி எடுத்துட்டு வராங்க, இங்கே போட்டோம்னா விலை கிடைச்சிரும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் தங்களுக்கான பொருளுக்கு சரியான விலை நிர்ணயம் பண்றதுல என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: எல்லா விவசாயிகளுக்கும் என்ன சொல்லணும்னா, முதல்ல வந்து எல்லாருமே அவங்களோட விளைச்சலை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு எல்லார்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா, ஒண்ணு அங்க பக்கம் கடன் வாங்கியிருப்பாங்க. கடனுக்காக இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில காலத்துல வந்து விளைச்சல் கூடுதலா கிடைக்கும். அதே டைம்ல உலகம் ஃபுல்லா அது விளைச்சல் அதிகமா இருந்திருக்கும், அவங்களுக்கு விலையும் ரொம்ப கம்மியா கிடைக்கும்.

0: ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நமக்கு கவர்மெண்ட் மூலயமா அரசு மூலயமா நமக்கு பல திட்டங்கள் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ சொன்னதை கேட்டால் ஒன்று வந்து சேமிப்பு, அவங்களுக்கு ரெண்டு வழி மூலயமா வந்து விலையை அதிகப்படுத்த முடியும். அவங்க வந்து மெயினாக வந்து விலையை அதிகப்படுத்தினால்தான் கையில் வந்து காசு நிற்கும். ஸோ அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சேமிப்பு கிடங்கு. சேமிப்பு கிடங்கும் காசு கொடுத்து நிறையா ஃபார்மர்ஸால் வந்து விவசாயிகளால் சேர்த்து வைக்க முடியாது. அப்போ கவர்மெண்ட் அதுக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு ஒன்று கொண்டு வராங்க, ரெகுலேட்டட் மார்க்கெட். அவங்க வந்து மெயினாக உங்களுக்கு நல்ல ஒரு காசுக்கு வித்தும் தருவாங்க, இல்லை உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து விற்பனைக்கு வேற வேண்டாம், இப்போ வந்து எங்களுக்கு வந்து விலை குறைச்சலாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் 6 மாதம் காலம் வரைக்கும் 180 நாளுக்கு காசே இல்லாமல் நீங்கள் சேமிப்பு குடோனில் வச்சுக்கலாம். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஊரில் என்ன க்ராப்பு விளைச்சல் அதிகமாக இருக்கோ அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. இப்போ தஞ்சாவூர்னு எடுத்தீங்கன்னா நெல்லுக்கும் கழுப்பு உளுந்துக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்தீங்கன்னா அங்கே தக்காளிக்கு அதிகமாக இருந்தால் அங்கே கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டமே உங்களுக்கு வச்சிருப்பாங்க, இல்லை அதை வேற எப்படி பண்ணலாம். ஸோ இது மாதிரி அவங்க ஒரு 3-4 வழிமுறைகள் வச்சுருக்காங்க உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி கூட்டி கொடுக்கலாம். ஒன்று, ரொம்ப உங்களுக்கு அடிமட்ட ப்ரைஸில் கேட்பாங்க. இப்போ உங்கள் ஊர்லேயே வாங்கி உங்கள் ஊர்லேயே விற்கிறீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வராதப்போ ஒருத்தரோ ரெண்டு பேரோ வரும்போது உங்களுக்கு அவங்க சொல்கிற விலைக்கு தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்கிற விலைக்கு வைக்க முடியாது. இதுவே நீங்கள் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் பொருளை ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து காசு வாங்காமல் உங்களுக்கு அங்கே ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களது வந்து தரம் பிரித்து கொடுப்பார். இந்த கத்திரிக்காவாக இது நல்ல தரத்தில் இருக்குது, இந்த நெல்லாக இது நல்ல தரத்தில் இருக்குது, இந்த தரத்தை இவ்வளோக்கு விற்கலாம், இந்த தரத்தை இந்த மாதிரி ஒருத்தர் தரம் கொடுக்கும் போது உங்கள் பொருளோட விலையும் கூடுது. இதை வந்து இப்போ வந்து ஓப்பன் டெண்டராக விடுறாங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து கோட் பண்ணி வாங்கிக்கலாம், ஓப்பனும் இருக்குது க்ளோஸ்டு சிஸ்டமும் இருக்குது. ஒரு போட்டி முனைப்பான்மையில் உங்களோட விலையும் அதிகமாக கிடைக்குது. இது நார்மலாக நீங்கள் கொண்டு வந்து வைக்கும் போது கிரேடிங் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு பிரித்து வச்சிருக்க மாட்டாங்க, பொருளை தரப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இதுவே பொருளை தரப்படுத்தி முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஏஜென்ட் இருந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்து அவங்க பிரித்து கொடுக்கும் போது வாங்குறவங்களும் மன திருப்தியோட அதிக ப்ரைஸை கோட் பண்ணி வாங்குறாங்க, இந்த ஒரு வசதி பண்ணித்தராங்க. இல்லைனாலையும் நீங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இது ரெண்டுமே இல்லை. இப்போ நான் ஸ்டோரேஜ் வச்சுட்டு போயிட்டா உங்களுக்கு அடுத்த காலத்துக்கு வந்து திருப்பி காசு வேணும். மோஸ்ட்டாக எல்லாரும் உடனே விற்கிறதுக்கு காரணம் அடுத்த உங்களுக்கு வந்து சீடிங் சோயிங்க்கு வந்து உங்களுக்கு திருப்பி காசு வேணும், இல்லை வீட்டு பணத்தை வைக்கும் ஏதோ ஒரு விதத்துக்கு காசு வேணும். அந்த காரணத்துக்காக தான் எல்லா ஃபார்மரும் கம்மி காசு வந்தாலையும் கொடுத்துறது. பட் இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, உங்களோட விளைபொருள் என்ன விளைச்சல் வந்ததோ அந்த விளைபொருளை கொண்டு போய் வச்சு ஒரு கடனா நீங்க வாங்க முடியும். முன்ன அது வந்து கவர்மெண்ட் வந்து 1 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க டோட்டல் எவ்வளவு நீங்க விளைபொருள் வச்சிருக்கீங்களோ அந்த விளைபொருளோட இன்னைக்கு மதிப்புல 75% கடன் கொடுப்பாங்க. அது மேக்சிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம். முன்ன 1 லட்சம் இருந்தது, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து 3 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 லட்சம் வரைக்கும் உங்களால் ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துக்க முடியும். என்னன்னா வட்டி ரொம்ப கம்மி, 6 மாதம் வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 5% வட்டி தான். அது உங்களுக்கு வெளியே போய் ஒருத்தட்டு அதை நீங்கள் கடன் வெளியே வாங்குறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் போய் நபார்டோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எங்கே வாங்கினாலையும் அதை விட உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் கம்மி. இதுலேயும் நீங்கள் ஒரு வேளை 15 நாள்லேயே உங்கள் பொருளை வித்துறீங்க, இல்லை 12 நாளில் வித்துறீங்க, அப்படின்னா வட்டியும் கொடுக்க தேவையில்லை. வட்டியே இல்லாத ஒரு கடன் 15 நாளைக்குள்ள, அதுக்கு மேலே மீறிச்சுன்னா 5% வட்டி. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரேஜும் நடந்துக்குது, சேமிப்பு குடோனும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல போயிடுது. உங்களுக்கு காசு இல்லாமல் இலவசமாக சேமிப்பு வச்சுக்கிறீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு இல்லை 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் அந்த பொருளை வித்துக்கலாம். இது ஒரு வழி.
1: இப்போ நீங்கள் சொல்றதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்றோம், அந்த பொருளை உடனே விற்பனை பண்ணணுன்ற கட்டாயம் இல்லாமல் நம்மளால கொஞ்சம் அதுக்கான சரியான விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரைஸ் டிஸ்கவரின்னு சொல்ற மாதிரி அந்த விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை ரொம்ப உதவிகரமாக இருக்கு. ரெண்டாவது, ஒரு தெளிவான வெளிப்படையான முறையில் உங்களுக்கான விலை வந்து கிடைக்குது, நேரடியாக நீங்கள் பல வியாபாரிகளை பார்க்க முடியுது, இதெல்லாம் ஒரு பெரிய நன்மை. ஆனால் முதல்லயே அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த முறைக்கு முன்னாடியே இப்போ நம்ம பகுதிகளெலாம் டெல்டா பகுதிகளெலாம் நெல்லோ இல்லை நீங்கள் சொல்கிறப்ப கருப்பு உளுந்தோ இல்லை வாழையோ இது மாதிரியான பயிர்கள் தான் நிறைய போடுறாங்க. ஆனால் இப்போ சந்தை வந்து அதுக்கான ஒரு நிர்ணயம் ஒன்று வச்சுருக்கு, இந்த காலத்துக்கு இந்த மாதிரியான பயிர்கள் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது சந்தையில் இப்போ நம்ம இந்த பயிர் நம்ம போட போகிறோம், இந்த பயிருக்கு வந்து சரியான வரவேற்பு இருக்கும் நம்ம அறுவடை செய்யும் போது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்கு விவசாயிகள் என்னென்ன முயற்சிகள் முதலே எடுக்கிறது நல்லதுங்க மேம்?
0: ஐயா, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஃபோர்காஸ்டிங்னு வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எந்த பொருளுக்கு எந்த மாதம் எவ்வளோ ப்ரைஸ் வரும், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக இல்லை நம்ம இந்தியா ஃபுல்லாக, நீங்கள் அது வந்து ரீஜன் வைஸும் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த க்ராப் தான் இந்த மாதத்தில் போட போகிறாங்க, 6 மாதம் கழித்து இந்த விலையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு நம்ம தமிழ்நாடு அக்ரிடெக் போர்ட்டல்லே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் பார்க்கலாம். ரெகுலராக
1: பயிர்களுக்கும் அதில் கிடைக்குது,
0: மோஸ்ட்லி நோட்டிஃபைட் க்ராப்ஸ் எல்லாத்துக்குமே, அந்த 23 மெயின் மேஜர் க்ராப்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா க்ராப்புக்குமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பேப்பருங்களும் நிறையா இருக்குது, அது தமிழில் வரதில்லை பட் ஆங்கிலத்தில் வருது, ஆனால் இது எல்லாத்துக்குமே போடுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை ஒரு

0: வருஷத்துக்கோ உங்களுக்கு வந்து காசு எவ்வளவு வரும், அன்னைக்கு விலை எவ்வளவு வரும்ன்றத வச்சுதான் நம்ம எல்லா ஃபார்மர்ஸும் பண்ணும். பட் அது எல்லாருக்கும் ரீச் ஆகுறது இல்லை. பட் ஆனா இது வந்து நம்ம அக்ரிடெக் போர்ட்டல்ல அதெல்லாம் டீடைல்ஸ் இருக்கும் உங்களுக்கு.
1: ஆனால் விவசாயிகள் இப்போ அந்த மாதிரி திட்டமிடுறது எந்த அளவுக்கு அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நமக்கு பல்வேறு சவால்கள் இருக்குது. நம்மளால் வந்து கால சூழ்நிலை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு பயிர் போடுறோம்னா வெளியில் வரும்போது அந்த பயிர் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு சூழலில் வெளில வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சந்தை நிலவரங்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு காரணத்தினால பல்வேறு காரணங்கள், உலக பொருளாதார சூழல் காரணமாக விலையில் வந்து நமக்கு ஒரு பெரிய சவால்கள் இருக்குது. ஒரு நிர்ணயம் பண்ணுறதுலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இருக்கும்போது விவசாயிகள் வந்து ஒரு சரியான விலையை கண்டுபிடிப்பதற்கோ இல்லை இது சரியான பயிர் தான் முடிவு செய்வதற்கோ என்னென்ன அளவுகோல் மாதிரி வச்சுக்கலாம் மேம்? அவங்க இந்த பயிரை வந்து பொருளாதாரமாக நமக்கு லாபகரமாக இருக்குன்றது எப்படி முடிவு எடுக்கலாம்?
0: நம்ம விவசாயிகள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா எப்படி அதை முடிவு எடுக்கிறாங்க, என்ன கிராப் போடலான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து நிலத்தாளுங்க என்ன போட்டிருக்காங்க, இவர் என்ன போட்டிருக்காரு, அவர் என்ன போட்டிருக்காரு, அப்படி நம்ம மக்கள் போயிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஊருக்கோ இல்லை மாவட்டத்துக்கோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து லிங்க் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏஓ கூடயோ எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸரோடையோ ஒரு லிங்க் இருக்கும் போது அவங்க சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. ஒன்று நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் ஆன இதை வச்சு தான் நீங்கள் போகணும். முடிஞ்ச வரைக்கும் அதுதான். முடியாத காலகட்டத்தில் உங்களுக்கு அதை தவிர்க்கிறதுக்கும் நிறைய வழி இருக்குது. ஒன்று இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம், அதை நீங்கள் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லை இந்த சேமிப்பு முறை, இல்லைனா நீங்கள் அதை வந்து பதப்படுத்தலாம், வேல்யூடிஷன் கூட்டலாம், இல்லைனா வந்து உங்கள் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுதான் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டது இணையதளம் மூலயமா ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு இவங்களே வந்து இ நாம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு அப்படின்னா டெண்டர் சிஸ்டம் வந்து இன்னும் ஓப்பனாக வச்சுருந்தா நீங்கள் இங்கேருந்து உங்கள் மஞ்சள் இப்போ ஈரோட்லேருந்து மஞ்சள் வைக்கிறீங்க, இங்க அந்த டெண்டர் சிஸ்டம் ரெகுலேட்டட் மார்க்கெட் நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு போகும்போது அங்க வந்து இதே மாதிரி கோட் பண்ணி க்ளோஸ்டு டெண்டர் சிஸ்டம் இருக்கும். இன்னும் க்ளோஸ்டு டெண்டர்ல நீங்க உலக அளவில் எங்கனாலையும் வாங்கிக்கலாம். இங்க இருக்க ஈரோட்ல இருக்க ஃபார்மரோட மஞ்சளை நீங்க வந்து காஷ்மீர்ல இருக்கவங்களும் வாங்கலாம். காஷ்மீர்ல இருக்கிறத வந்து
1: இந்தியாவுக்குள்ள
0: எங்கனாலையும் வாங்கிக்கலாம். அப்ப உங்களுக்கு பிரைஸ் இதாகும், இடைத்தரகர்கள் சுத்தமா நீக்கப்படுறாங்க. சோ
1: ஈனாம்க்கு போறதுக்கு விவசாயிகள் என்னென்ன விஷயம் செய்யணும் மேம்? ஈனாம் போறதுக்கு விவசாயிகளோட பங்கு ஏதாவது இருக்கா?
0: நீங்க ஒழுங்குமுறை கோட் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு பட்டா சிட்டா இந்த இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போற உங்க விலை பொருளை அவங்க ஒரு டைம் வந்து ஆராய்ச்சி பண்ணி தரம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்களே லோட் பண்ணிடுறாங்க. இப்ப நீங்க ஃபார்மர்ஸ் பண்ண தேவையில்ல, உங்க பொருட்களை அங்க கொண்டு போய் சேர்த்தனா போதும், அவங்க தரம் பிரிச்சு அவங்க இது பண்ணி கோட்டிங்கும் அவங்களே பண்ணிடுறாங்க. டெண்டர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பனா சொல்லுவாங்க எவ்வளவு பிரைஸ்க்கு போச்சு செஞ்சது. அதை நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் இது அவங்களே எடுத்துக்கிறாங்களா, உங்களுக்கு வாங்க போறவங்க எடுத்துக்க போறாங்களா, இல்ல நீங்களா கொண்டு போய் கொடுக்க போறீங்களா, அதெல்லாம் அந்த இதுலயே நீங்க பேசிக்கலாம்.
1: சரி, கிரேடிங் பண்ணுவாங்க, அதாவது தரத்தை நிர்ணயித்து. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறதே வந்து நம்ம ஒரு ஒரு ஒரு குவிண்டால் இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம்னா அதிலே ரெண்டு மூணு இதாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. நமக்கு அதில் ஒரு சிலதுக்கு ப்ரைஸுக்கு நமக்கு செட் ஆகலை அப்படின்னா என்ன செய்யுது? இப்போ இந்த ப்ரைஸ் எனக்கு பத்தில், அவங்க அந்த ப்ரைஸுக்கு தான் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்?
0: நீங்கள் அப்போ அந்த கோட்டை வந்து இது பண்ணிக்கலாம். அந்த கிளைம் இது பண்ணிட்டு நீங்கள் இங்கே யாருக்காச்சும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக கேட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் உள்ளூர் மார்க்கெட்லேயே நீங்கள் வித்துக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு கிடைக்காதப்போ தான் நம்ம வெளியே போகிறோம். அப்போ தரத்துக்கேற்ற மாதிரி தான் பொருள் கிடைக்கும். உங்களுக்கு அது கட்டுப்படி வரலாம், நீங்கள் அந்த டெண்டர் இது பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை விட ஆனால் கண்டிப்பாக அந்த டெண்டர் வந்து எப்போவுமே அதிகமாக தான் வரும். ஏன்னா இங்கே ஒருத்தர் கேட்கறதுக்கும் அங்கே 100 பேர் கேட்கறதுக்கும் உங்கள் விலை வந்து எப்போவுமே அதிகமாக தான் நிற்க போகுது.
1: இப்போ தரம் பிரிக்கிறாங்கல்ல மேம், அதை தரம் பிரிக்கிறதுக்கு என்னென்ன அளவுகளை அவங்க வச்சுருப்பாங்க? அந்த தரம் பிரிக்கும் போது ஒரு விவசாயியாக அதை சரியான முறையில் பிரிக்கிறதுக்கு நம்மளோட பங்கு என்னவா இருக்கும் அந்த இடத்துல?
0: இப்போ காட்டன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ காட்டன் நல்லா ஃபர்ஸ்ட் எடுத்தா நீங்க லென்த் எவ்வளோ நீளம் இருக்கு அதை வரிச்சு லாங் ஸ்டேபிளா ஷார்ட் ஸ்டேபிளா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான தரம். இப்போ நீங்க நெல் எடுத்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு, அந்த வெரைட்டி என்ன வருது, இதை பொறுத்து அதோட ஈரப்பதம் தன்மையை வச்சுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே காசு வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும்.
1: இப்போ இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னப்பல வேற என்னென்ன வசதிகள் இந்த மாதிரியான ஒழுங்குமுறை கூடங்களுக்கு போகும்போது விவசாயிகள் கிடைக்கும்? குறிப்பாக பொருளாதார ரீதியாக அவங்க நீங்கள் சொன்னப்பல சிலதை வந்து அவங்க வச்சு அதை கடனாக கூட அவங்க பயன்படுத்திக்கலாம்லாம் சொன்னீங்க. வேற என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும்? அதேமாதிரி விற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பணம் அவங்களுக்கு எப்படி செட்டில் ஆகும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: மொத்தம் இந்த கொடுக்கறதே இந்த மூணு தாங்க. ஒன்று வந்து 75% நீங்கள் கொண்டு போகிற விளைபொருள்லேருந்து 75% இல்லை முடிஞ்ச மேக்சிமம் வரைக்கும் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னொன்று நீங்கள் கொண்டு போகிற இதை பொருளை வந்து 6 மாதம் வரைக்கும் ஃப்ரீயாக குடோனில் வச்சுக்கலாம். இந்த ஒரு வசதி இருக்குது. அதை ஒருவேளை 15 நாளுக்குள்ளே நீங்கள் மீட்டிங்கன்னா அந்த வட்டி இல்லை உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லாருமே லிங்க் பண்ணிட்டாங்க உங்கள் ஆதார் கார்டு. இது என்னென்னா இது எல்லாமே வந்து அந்த சொந்த ஃபார்மர் பேரில் இருக்கணும், விவசாயிகளோட சொந்த பேரில் இருக்கணும். இப்போ எல்லாமே கரண்ட்டாக இப்போ எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாமே இருக்கணும் அந்த ஃபார்மரோட பேரில், அந்த க்ராப்பு தான் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்களான்னு அந்த பட்டாச்சிட்டா எல்லாமே அந்த இது மூலயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கும் போது ஃபார்மரோட அக்கௌண்ட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் அக்கௌண்ட்டு மணி. திருப்பியும் இது பண்ணுறதும் உங்களுக்கு அதுலேருந்து எடுத்துப்பாங்க, வட்டி கட்டுறது மூலயமா.
1: விற்பனை கூடங்கள்

0: நடக்கிற எதுக்கும் எந்த ஒரு கமிஷனோ எதுவுமே கிடையாது.
1: இல்ல கமிஷனும் இல்ல, இடைத்தரகர்களும் இல்ல, முழுசா வந்து விவசாயிகள் அவங்க வந்து நலன் பெறுவதற்காக தான் இருக்கிறது. நீங்க கொண்டு போய் வேற ஒரு ஹோல்சேலர் கிட்ட விக்கிறதுக்கு, இடைத்தரகர்கிட்ட விக்கிறதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காசு கிடைக்கும்.
0: இல்ல, நிறைய விவசாயிகள் வரும்பொழுதுதான் அந்த இடத்துக்கு வியாபாரிகளும் வந்து வாங்க
1: கண்டிப்பா
0: ஆரம்பிப்பாங்க.
1: அதுவும் உண்மைதாங்க. நிறைய அங்க பொருள் இருந்தாதான் அந்த இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க.
0: வர ஆரம்பிப்பாங்க.
1: கிட்டத்தட்ட 280 ஒழுங்குமுறை கிடங்குகள் இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியா ஸ்பெசிஃபிக் தான். தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா இங்கே, ஈரோடு எடுத்தீங்கன்னா அது, நீங்கள் கிருஷ்ணகிரி எடுத்தீங்கன்னா அது, இல்லை திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா அந்தந்த ஊர் பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் எது மேக்ஸிமம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கணுமா இல்லை குடோன் வந்து, ஏன்னா ஒவ்வொரு குடோன் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட்டான பயிர்கள் வைக்கலாம். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பயிருக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான விஞ்ஞான முறையில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வச்சு கொடுப்பாங்க.
0: இதிலே பெரிய சவால் வேளாண்மை பொறுத்திருக்கும் இந்த இடைத்தரகர்கள். அதுக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருப்பது இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். இதில் இருக்கிற நன்மைகளை பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக விவசாயிகள் பயன்படுத்தி அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம்?
1: நம்பர் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். 9 6 5 9 8 7 8 9 4 2. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை இடைத்தரகர்கள் இல்லாமல் நுகர்வோருக்கு நேராக விற்பனை செய்வதற்கான வழிமுறைகளை, அதாவது ஒழுங்குமுறை கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், ஈனாம் போன்ற வேளாண் சந்தை தளங்களை பயன்படுத்தி விற்பனை செய்து அதிக லாபத்தை ஈட்டலாம் போன்ற தகவல்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கல்வியியல் உதவியாளர் முனைவர் பி ஐஸ்வர்யா அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி நேரம் 2:30. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் இழுப்பைக்குடி மு கண்ணன் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ஆயக்கலைகளில் 64 இசையும் நாட்டியமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கலைகள். இசையோ நெஞ்சுக்கு இன்பம், நாட்டியமோ கண்ணுக்கு இன்பம்.

2:38 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் இலுப்பைக்குடி மு கண்ணன் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இனி கண்கள் பேசும், நெஞ்சமும் பேசும், நாம் புது வாழ்க்கையை தொடங்குவோம் என்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் பாடும் பாடல். குமுதம் படத்திற்காக பாடலை பாடுகிறார் பி. சுசிலா.

கணவன் மனைவி இருவரும் தேருக்கு அச்சான இருப்பது போல, கூடி வாழ்ந்தால் குடும்பமே தேர் உலா வருவது போல அழகாக காட்சியளிக்கும் வரும் பாடல் சூரியகாந்தி படத்திற்காக பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். நேற்று நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இன்று நடப்பதை நாம் எண்ணி வாழ வேண்டும். வரும் பாடல் ஊட்டி வரை உறவு படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா.

2:50 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் இலுப்பைக்குடி மு கண்ணன் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்களுக்கு ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரும். அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டும், நம் மனதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வரும் பாடல் காவிய தலைவி படத்திலிருந்து.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தம்பிடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

குடும்பம் என்பது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவை. உறவுகளே அதன் வாசம். வாசனை நிறைந்த மலர்களால் நம் குடும்பம் கோயிலாகும்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரைக்களஞ்சியம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மணி 12 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, இன்னைக்கு வந்து சமூக வலைதள பக்கங்கள் தான் பலருக்கு பக்க பலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தெல்லாம் தாண்டி தங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே இதுலதான் காட்டுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கலையா, இன்ஸ்டா பாக்கலையா அப்படிங்கிற மாடர்ன் யுகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதனுக்கு மனிதன் முகம் பார்த்து பேசி விளையாட உதவ நேரம் இல்லாத பரபரப்பான இந்த வாழ்க்கையில ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பறவை இனத்துக்கு காவல்துறையினர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உதவின வீடியோ தான் இப்ப வைரலாக இருக்கு. வாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். மத்திய ஜப்பானோட இஷிகாவா மாகாணத்துல காவல் நிலையம் பக்கத்துல வாத்துக்கள் வந்து கூட்டமா சாலையை கடக்க முயற்சி பண்ணப்ப ஒரு 20 பேர் கொண்ட குழுவா காவல்துறையினர் எல்லாம் சேர்ந்து அப்படியே சும்மா ரவுண்டு கட்டி அவங்கள அன்போட பொறுமையா சாலையை கடக்க உதவி பண்ணி பாத்துக்கோங்க பாத்து போங்க அப்படின்னு சொல்லி

விருந்தாளிய போல வழி அனுப்பி விட்டுருக்குறாங்க. உடனே வாத்துக்களும் பாய் பாய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்த எல்லாரும் இதல்லவோ அன்பு பாசம் நேசம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாராட்டு மழையை பொழிஞ்சு தள்ளியிருக்கிறாங்க. இந்த அன்பான ஆசையான காட்சியை வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து அன்பா ஆசையா நேயர்கள் நமக்காக எழுதின விமர்சன கடிதங்கள் வந்து நம்ம கையில இருக்கு. அதை வந்து படிச்சிடலாமா? இப்ப நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய முதல் கடிதம் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 18 தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. அன்பார்ந்த திருச்சி பண்பலைக்கு கனிவான வணக்கம். அன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியை செயலி வழியை செவிமடுத்து பயன்பெற்றோம். திருச்சி மாவட்டம் பற்றி பல அறிய அறியாத தகவல்கள் இடம்பெற்றது. மலைக்கோட்டையின் உயரம் 273 அடி என்பதை அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் மரியா அவர்களுக்கும், சிறப்பாக குறிப்புகள் கொடுத்த தமிழ் பாரதி அவர்களுக்கும், படைத்த திருச்சி பண்பலைக்கும் எமது பாராட்டுகள், நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 22 தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலை கணேசன், ஹரிஹரன், பூபதி, தனலட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. அன்று பகல் 1 மணிக்கு வந்த மதுரகீதம் பகுதியில் வந்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. நேயர்கள் எழுதி அனுப்பிய அத்தனை பழைய பாடல்களும் மதிய வேளையில் மனதிற்கும் இதயத்திற்கும் இனிமை சேர்த்து சென்றது. படைத்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, கடித கட்டுகள் தான் இருக்கு. என்னன்னா, 23 தேதியிலிருந்து தொடங்கி 25 தேதி வரைக்கும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை ராஜா பிரபு மகாதேவன் அனுப்பியிருக்கிறாங்க. முதல் கடிதம் வந்து 22 தேதிக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்புள்ள வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும், பாசமுள்ள அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கடிதத்தோட முதல் வரியுமே இதுலதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்று போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் வேலைக்காரன் பட பாடல் சூப்பர், தோட்டத்திலே பாத்திக்கடி பாடல் அருமை, வாழ்த்துக்கள் வானொலிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில கை தொழில் பெண்களுக்கு எவ்வாறு கை கொடுக்கின்றது என தோழிகளிடம் புது அறிவிப்பாளர் கேட்டார், தோழிகள் பேசினர், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வண்ணக்கோளங்கள் கோபால் கூட்டணியில் விளையாட்டு சூப்பர், அப்புறம் உங்களோடு நாங்கள் வழங்கிய நக்கீரன் அவர்களுக்கும் விருப்ப பாடலை அழகாக பேசி வழங்கினார், பாராட்டுகள்னு சொல்லி ஒரு கடிதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 21 தேதிக்காக அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் பனைமர பயன்கள் பற்றி ராஜி அவர்கள் விளக்கினார், வாழ்த்துக்கள். அப்புறம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பரிசு பொருட்கள் கிடைத்த அனுபவம் பற்றி பேச சொன்னார். இசைத்தூரல்ல நாம் போட்ட கடிதத்தை படித்த நித்யா அவங்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வண்ணக்கோளங்கள் 4 மணிக்கு அருமை, மூவர் கூட்டணியில் தமிழோடு விளையாடு சூப்பர். அப்புறம் 21 அன்று அழகாய் ஆரவாரம் நிகழ்ச்சியில மலச்சுக்களை போக்குவது பற்றி மருத்துவர் ரத்னம் பேசினார், பயனுள்ள தகவல், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதம் 22 தேதி அன்று உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பரிசு பொருட்கள் தயாரிப்பாளர் நந்து நாராயணன் அவர்கள் மிக அழகாக பேசினார், முன்னேற நினைப்பவர்களுக்கு இந்நிகழ்ச்சிகள் கை கொடுக்கும், உடன் உரையாடிய அறிவிப்பாளருக்கும் பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இரவு இசை இனிமை உழவர் உலகம் மிக அருமை, நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இசைத்தூரல் நித்யா கலையரசி உடனே மின்னஞ்சல் கடித வாசிப்பு அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேயருடைய கடிதம் தான், 24 தேதி அன்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் இரட்டை மனம் பற்றி பேச தோழிகளை அழைத்தார், தோழிகளும் பேசினார்கள், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போடு ஆட்டம் போடு 24 தேதி நிகழ்ச்சியில காலமெல்லாம் காத்திருப்பின் படத்தில் வரும் மணிமேகலைய பாடல் சூப்பர், வாழ்த்துக்கள். அதாவது இருபட பாடல்கள், 10-30 கோடி பிறப்பான இருபட பாடல்களை தான் அவங்க வந்து போடு ஆட்டம் போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பகல் 1 மணிக்கு மதுரகீதம் பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். அப்புறம் 24 தேதி அன்று மாலை 4 மணிக்கு மைண்ட் கேம் விளையாட்டில் கூட்டணியில் வந்த சபீனா அப்புறம் பிரியா வைரமணி உங்களோட கூட்டணி கலகலப்பாக விளையாட்டை 2 கேள்வியிலே ஓட்டி முடித்தனர், உற்சாகம் வெள்ளம் போல் வழிந்து ஓடியது, விளையாட்டில் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைவான கடிதம் 25 தேதி அன்று இரவு இசை இனிமையில் பழமலை பிரியமுள்ள பிரியா மேடம் கூட்டணியில் நேர்கள் விருப்ப பாடல்கள் வழங்கியதற்கு வாழ்த்துக்கள், அறிவிப்பாளர் அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மங்கையர் உலகத்துல தனி பயணம் பற்றி பேச சொன்னார் நித்யா, தோழிகளும் வந்து அழகாக பேசினர், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க.
பண்பலைக்கும் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. சங்கிலியாண்டபுரம்ல இருந்து மணிமே.

மேகலை ராஜா மகாதேவன். அடுத்த கடிதம் மணப்பாறை காமராஜ் நகர்லேருந்து வீரமணி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதம் 23 தேதிக்காக அன்று காலை 9 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் மூளை நரம்பியல் நிபுணர் மருத்துவர் ஹைதர் அலி அவர்கள் நேர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த விதம் மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கமான உரையை வழங்கியது மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. வழங்கிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நெறியாளருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகள், நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று காலை 10 உலா வந்த நிகழ்ச்சியில் அன்பில் சுந்தரராஜ வரதராஜ பெருமாள் கோவில் நிகழ்ச்சியின் வர்ணனை மற்றும் யானை மீது தீர்த்த குடம் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து எடுத்து வந்தது, யானை மண்டியிட்டு அந்த தீர்த்த குடங்களை இறக்க வழிவகை செய்தது மிகவும் அருமையாகவும் வியக்க வைத்த ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. வர்ணனையாளர்கள் சகோதரிகள் விஜயலட்சுமி ராம்குமார் சாந்தி சரவணகுமார் வர்ணனை செய்தது நேரடியாக நம் காட்சிகளை கண்டுகளித்தது போல இருந்தது. வழங்கிய வர்ணனையாளர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள், நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைப்பாளர்கள் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகள். இதுபோன்ற நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கும் பாராட்டுகள், நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நாளில் மண்ணின் மனம் நிகழ்ச்சியும் நன்றாக இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் பெற்றது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்புறம் இசைத்துறலம் மிக அருமை. நெறியாளர் இடையிடையே வழங்கிய தகவல் மிகச் சிறப்பாக இருந்தது. நெறியாளர் அவர்கள் தனது இனிய குரலில் நெறிப்படுத்திய விதம் மிகச் சிறப்பாகவும் இனிமையாகவும் இருந்தது. பாராட்டுகள், நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. மணப்பாறை காமராஜ் நகர் வீரமணி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெபடைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி தில்லை நகர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: வீரகாளி, பத்ரகாளி, கருங்காளி, ருத்ரகாளி, முப்புடாரி, மாகாளியே, இங்கே சேர்ந்தாடு வட்டகாளியே.
10: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடையில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
9: தசராவின் 10ஆம் நாளில் காளி வேடம் போட்டுக்கிட்டு ஆடி வரும் பக்தர்கள் அம்மா, உன்னை தேடி வந்தோம் பாரடி அம்மா.
10: சோழர்களின் வெற்றி தேவதை, குலம் காக்கும் பேரரசி, நித்திய வாழ்வு தரும் தஞ்சாவூர் நிசும்பசூதனி அம்பிகையின் தரிசனம்.

0: இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார்கள்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசை தூரல். நிகழ்ச்சியில நேர்களோட விமர்சன கடிதங்களை வந்து படிச்சுட்டே இருந்தோம். அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய கடிதம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 23ஆம் தேதிக்காக திருச்சி உலகநாதன் அனுப்பியிருக்கிறாங்க. 2 கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா 2 கடிதங்கள் எப்படின்னா, 2 அட்டையில வந்து ஒரே கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. 2 அட்டையும் நம்ம ஒட்டி வச்சா மட்டும்தான் அவருடைய கருத்தை வந்து நம்மளால படிக்க முடியும். இப்பதான் ஒட்டிட்டு இருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலைய பணியாளர் அனைவருக்கும் எனது உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள் பல அப்படின்னு சொல்லிட்டு, கல்வி நடப்பு மாத நிகழ்ச்சி நிரல்கள் அனைத்தும் நேர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சமூகம், விவசாயம், மருத்துவம் என பல பயனுள்ள நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது அமைந்த

புதிய நேயர்கள் வரவும் வினா விடை அறிவியல் மற்றும் நிகழ்ச்சியில் வானொலியில் கலந்து கொண்டு சிறப்பாக பதிலளிக்கும் விதம் வானொலியால் வானொலி கல்வி அளிக்கும் பண்பளிக்கு வளர்ச்சியே என்பதை அனைவரும் அறியலாம். கேட்கும் நேயர்கள் அனைவரும் இதை வந்து அறியலாம் என்பதனை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அதுவா இதுவா நிகழ்ச்சியில இன்றைய மாணாக்கர்களிடையே உள்ள நிலைப்பாட்டினை சிறப்பு விருந்தினர் நேயர்களின் வினாக்களுக்கு விடையளித்த விதம் நன்று, கடிமை என்பதை நீக்கம் செய்தார், மிக நன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பள்ளி பருவம் என்பது ஒரு முத்தான பருவம் எல்லாருக்கும். கல்வி என்ற திட்டம் எதிர்காலத்தின் வளர்ச்சியை குறிக்கும். எல்லா துறைகளிலும் துறை பற்றிய பணியின் பயன்களை அறிய செய்வது வானொலியே அப்படின்னு சொல்றாங்க. வானொலி நிகழ்ச்சி தினசரி நாளிதழ்களே என்று சொல்லலாம். மாணாக்கர்கள் கவனமாக படிக்கும் அனைத்து பாடப்பிரிவுகளையும் முதலில் மனதில் அறிந்து புரிந்தும் மனதில் கருத்துக்களை தேக்கிக் கொண்டும் பாட தலைப்புகளை செய்திகளை திரைப்படம் பார்த்து குறுகிய கதையாக எடுத்து 10 நிமிடம் கூறுவது போன்று நினைத்து படிப்பது நலம் பயக்கும். மன அழுத்தம் என்பது பய உணர்வு, இதை தவிர்த்து பலம் பெற்று வளம் சேர்ப்பதே ஆகும் நமது கடமை. நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் 23ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க ஸ்ரீரங்கம்ல இருந்து செல்வராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நிலையக்குனர் அவர்களுக்கும் நிலையத்தார்களுக்கும் அன்புடன் எழுதும் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வியாழக்கிழமைக்கான இது தேசிய ஒலிபரப்பு தினம், பேச்சு கருத்து சுதந்திரத்தை நினைவூட்டும் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய தினம், தேசிய ஆண்டு 1927 ஆகஸ்ட் ஜூலை 23. இந்தியாவின் வானொலி ஒலிபரப்பு சேவை 1930, அரசு உடைமையாக்கப்பட்டது 1936, மத்திய செய்தி நிறுவனம் 1937 ஆகஸ்ட், தேசிய ஒலிபரப்பு 1956, அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றப்பட்டது. காற்றிலேயே தவழ்ந்து வானொலியில் பிறந்து நேர்களின் செவியிலே ஒழித்து நம் இதயத்தின் பெட்டகத்தில் பல ஆற்றல் படைத்த படைப்புகளை நம் உயிர் ஆத்மாவில் கலந்து நம்மை விழிப்புணர்வாக்கி பொறுப்பான மனிதநேயத்தோடு பகுத்தறிவு கொண்டு பல மொழி மாற்றங்களால் நமக்கெல்லாம் வானொலி நிலையம் வாகை சூடி நாடு வீடு சமுதாயம் தொழில் பற்று பேச்சு கட்டுரை நாடகம் இவையெல்லாம் வானொலி மூலம் நாம் கேட்டு உரிமையோடு சமுதாயத்தில் வாழ்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் வானொலி. பேச்சு கருத்து சுதந்திரத்தை நினைவூட்டும் வானொலி நிலையம் இந்த நன்னாளின் பொன்னாளாக என்றும் வாழ்த்தி வணங்குகிறேன். தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு செல்வராஜ் அப்படின்னு இந்த கடிதத்தை நிறைவு செய்கிறாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது அம்மன் TRY TMT கம்பிகளின் இசை தூரல். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம். கால் நூற்றாண்டின் அடையாளம் அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
6: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
5: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
7: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
11: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 to 20% வரை தள்ளுபடி.
10: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையும்.

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுபாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெபடைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ், தில்லை நகர், திருச்சி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
2: அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மணி 40 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து இந்த மாதம் 23ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்கிய சகோதரி ரோஸ்லின் அவர்களுக்கு நன்றி. அவர் மதுரகீதம் நிகழ்ச்சியில் வழங்கிய 9 பாடல்களும் அருமை. பழைய பாடல்கள் அனைத்தும் வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில ஆடு வளர்ப்பு பற்றியும், 10 கிலோ ஆட்டிற்கு எப்படி தீவனம் கொடுப்பது அப்படின்னும், 8 கிலோ ஆட்டுக்கு எப்படி தீவனம் கொடுப்பது என்பதை பற்றியும் தெளிவாக பேசின ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மண்ணின் வனம் நிகழ்ச்சியில கும்மி கோலாட்டம் பாடல்கள் அருமை பாடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றின்னு சொல்லிருக்காங்க. இதுபோல் பாரம்பரியமான கலை நிகழ்ச்சிகள் பண்பலையில் மட்டுமே கேட்க முடிகிறது. இன்றைய இசைத்தூரல் நிகழ்ச்சியில் கடிதங்கள், மின்னஞ்சல்கள், கடிதங்கள் வாசிக்கப்பட்டது. என்னுடைய கடிதம் இடம்பெற்றிருந்தது, மகிழ்ச்சி அடைந்தேன். புதிதாக ஒரு தகவல் கேட்டேன், ஜெட்டிலிருந்து வருவது புகை என்று நினைக்கிறோம். 9-12 கிலோமீட்டர் வரை போகும் பொழுது வெப்பத்தின் காரணமாக பனித்துகள்கள் உடைந்து சிதறுவதுதான் புகை போல் தெரிகிறது என்ற தகவல் சொன்னது அருமை. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி கலையரசுக்கும் உடன் வந்த சகோதரிக்கும் நன்றி. பொன்மாலை நிகழ்ச்சியில இடைக்காலத்து இனிய கீதங்கள் அனைத்தும் அருமை. அறிவிப்பாளர் அபிராமி நீலவணனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உயரம் தாண்டுதல் விளையாட்டு பற்றி நிறைய தகவல் சொன்னார். உடன் பிறந்தவர்கள் அப்பா அனைவரும் உயரம் தாண்டுதல் விளையாடுவார்கள். நிகழ்ச்சி வழங்கிய சுபகரணி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் ஆமனுக்கு பயிர் செய்தால் விவசாயிகளுக்கு எவ்வளவு லாபம் என்பது பற்றி தெளிவாக பேசிய ஜெயபிரபாவதி அவர்களுக்கு நன்றி. பப்பாளி சாகுபடி செய்வது, அதனுடைய மருத்துவ குணம் பற்றி தெளிவாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இரவு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில 12 பாடல்களும் அருமை. பாடல்கள் வழங்கிய அபிராமி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 24ஆம் தேதி வந்தே மாதரம் நிகழ்ச்சி கேட்டேன். 5:55 ஜனரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். என்னைத்தானும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில கூட்டல் கழித்தல் கணக்கு, பள்ளிக்கூட கணக்கு ஒவ்வொன்றும் விளக்கம் அளித்த சகோதரி மீனாட்சி அவர்களுக்கு நன்றி. கேள்வி நேரம் கேட்டேன், அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இவருடைய அடுத்த கடிதம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்று நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டியில் உள்ள RR திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. விவசாயிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் ராஜா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானிலை அறிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகளை வழங்கிய மித்ரா அவர்களுக்கு நன்றி. நாள்மலர் நிகழ்ச்சியில அருமையாக இருந்தது வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணல் காந்தியடிகளை பற்றிய காந்தி அஞ்சலி நிறைய தகவல்கள் வழங்கிய ஜான்சன் ஐயா அவர்களுக்கும், அடுத்து மருத்துவ நேரம் நிகழ்ச்சி வழங்கிய மனநல மருத்துவர் உஷா நந்தினி அவர்களுக்கும், இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில காலமெல்லாம் காதல் வாழ்க, காலமெல்லாம் காத்திருப்பேன் போன்ற படங்களில் பாடல்கள் அருமை. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில பாசமுள்ள பாண்டியரை ராசாவே உன்னை காணாத நெஞ்சு பாடல்கள் அருமையாக இருந்தது வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனிய உலகம் இனியும் தாங்குமா அதுல வந்து புள்ள பூச்சிகளை பற்றின பெரிய விளக்கம் கொடுத்து தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டேன் நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு நன்றி. மதுரகீதம் நிகழ்ச்சியில் வந்த 8 பாடல்களும் எனக்கு பிடித்த பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இசைத்தூரல் நிகழ்ச்சியில மின்னஞ்சல் கடிதங்கள் வாசிக்கப்பட்டது. உதகை நீலகிரி போன்ற பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றது. ஆனால் நாம் போய் பார்க்க முடியாது, காட்டு யானைகள் நமக்கு முன்பாகவே அங்கு இருக்கிறது என்றும் AI டெக்னாலஜி பற்றியும் கூறியது அருமை. இசைத்தூரல் நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில கடினமான கேள்வி கேட்டு சாதாரணமாக பதில் சொன்னது அருமை. நகைச்சுவைக்கும் சிரிப்பிற்கும் பஞ்சமே இல்லை. ஒரு கேள்விக்கு ஒரு

மணி நேரம் சிரிப்பிற்கு பஞ்சமே இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. பல நேயர்கள் இருந்தாலும் நிறைய நேயர்கள் பதில் சொன்னார்கள். நிறைவில் சகோதரி பிரியா வைரமணியும் அறிவிப்பாளர் சபினா மீராவும் பதில் சொன்னார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதங்களை நிறைவு செய்கிறாங்க. திருச்சி ஏர்போர்ட், தாமஸ் செந்தில்நாதன்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ், தில்லை நகர், திருச்சி.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இப்ப நேயர்களோட மின் அஞ்சல்களை வந்து படிக்க போறோம். நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி கொள்ளிடம் காமராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. சூரியகாந்தி வழங்கிய தொழில் தர்மம் உண்மை மனிதன் எனும் தலைப்பிலான வெவ்வேறு நாடகங்களை கேட்டேன். தொழில் தர்மம் எனும் நாடகத்தை எழுதிய குத்தாலம் சம்பத் அவர்கள் பெற்ற தந்தையர்கள் பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தாலும் இன்றைய இளைஞர்கள் அதனை எப்படி முறியெடுக்க வேண்டும் என நல் யோசனையை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொன்னது மிகவும் சிறப்பு. அடுத்த நாடகமாகிய உண்மை மனிதன் எனும் நாடகத்தை எழுதிய SP முருகேசன் அவர்கள் இன்றைய சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கும் வரதட்சணை எனும் பேராசையின் மூலம் கிடைக்கும் பெரிய தொகையை அறக்கட்டளை போன்ற நற்சேவை நிறுவனங்களுக்கு பயன்படுத்தினால் எல்லோரும் கல்வி பயில நல்வழி கிட்டும் என நற்செய்தியை சொல்லியிருந்தார். மொத்தத்தில் இவ்விரு நாடகங்களும் நற்கருத்துக்களை சொன்னது இவ்விரு நாடகங்களிலும் பங்கேற்ற நாடக கலைஞர்களுக்கும், இதனை நன்முறையில் அமைத்து நேயர்களுக்கு வழங்கிய நிலைய பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த என் இதயபூர்வ நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த மின்னஞ்சல் வந்து யார் அனுப்பியிருக்காங்க? ஸ்ரீரங்கம் வந்து எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன் அனுப்பியிருக்கிறாங்க. பகல் 12:10 சூரியகாந்தி மூலம் இரு நாடகங்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. முதலில் ராதா சம்பத் அவர்கள் எழுதிய தொழில் தர்மம் நாடகம் கதைக்கும் தலைப்புக்கும் அமைப்புக்கும் நல்ல பொருத்தமான நாடகம். இருந்தாலும் நாடகத்தின் மூலம் அரவிந்தன் சுமதி கல்யாண தரகர்களின் துணையின்றி கமிஷனின்றி திருமணம் செய்ய நினைப்பது நல்ல முடிவு மட்டுமா? தொழில் தர்மத்தை புரிய வைக்கும் வகையில் காட்சிகள் உணர்த்தியது பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முருகேசன் அவர்கள் எழுதிய உண்மை மனிதன் நாடகம். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்ற பழமொழிக்கு ஏற்றபடியும் பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அளவுக்கு மீறி ஆசைப்படுவதும் தர்மத்தை நிலைநாடுவதும் நமது கையில் இருப்பதை நாடக காட்சிகள் நடித்த கதாபாத்திரங்கள் எடுத்து காட்டியது நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிதியரசன் தேவி அனுப்பியிருக்காங்க. 25ஆம் தேதிக்காக அன்று இரவு 8 மணிக்கு பாடல்கள் அருமை கொடுத்த அறிவிப்பாளர் இருவருக்கும் வாழ்த்துக்கள். 26ஆம் தேதி அதாவது நேற்று மதுரகீதம் 1 மணிக்கு நல்ல பாடல்கள் கேட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். 3 மணிக்கு இசைத்தூரல் மின்னஞ்சல் பாடல்கள் கொடுத்த ராஜலட்சுமிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஒன்று வந்தது, தமிழ்ச்செல்வன் படத்தில் ரொம்ப பிடிக்கும், பாடலை கொடுத்தவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பொன்மாலை பொழுது நல்ல பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள். 6:00 to 6:30 சிறப்பான பாடல் தேர்வுகள் வாழ்த்துக்கள். திருச்சி வானொலிக்கு நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நேற்றைய நிகழ்ச்சிக்காக திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. மதுரகீதம் தொகுத்து வழங்கிய மரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நேர்களின் தெருவில் பாடல்கள் அட்டகாசம் பொங்க, படித்தால் மட்டும் போதுமா படத்திலிருந்து பொன் ஒன்று கண்டேன் பாடல் TM சவுந்தரராஜன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில் ஒலித்தது. இந்த பாடலில் பெண் பார்த்துவிட்டு வந்த சகோதரர்கள் இருவரும் அந்த பெண்களை பற்றி வர்ணிப்பது அழகு அழகு. கவிஞர்களுக்கு தான் என்ன ஒரு கற்பனை. வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அண்ட் மரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேற்றைய

நிகழ்ச்சி காண மின்னஞ்சல் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, திருச்சி ஆல்பர்ட் பாத்திமா, மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி அனுப்பியிருக்கிறாங்க. காலை மலரில் பாடல்கள் தகவல்கள் அனைத்துமே அற்புதம். அருமை தொடர்ந்து 8 மணிக்கு இதே ராகத்தில் புத்தம் புதிய பாடல்கள் வளம் வந்தன. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு பாடல்கள் அதிரடியாக இருந்தன. 10:30க்கு இருபட பாடல்கள் தேர்வு சூப்பரோ சூப்பர். தொகுத்த சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி தில்லை நகர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
6: இசைத்தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்து நெருங்கிட்டே இருக்கும். அந்த வகையில நேயர்களோட மின்னஞ்சல்களையும் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல் நேற்றைய நிகழ்ச்சிக்காக தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழே கொண்டையம்பேட்டை திருமானிக்காவல் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. காலையில இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் அனுராதா அவர்கள் இன்பமும் துன்பமும் என்ற தலைப்பில் எப்போதும் மன வலிமையுடன் வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் என்று கூறியது சிறப்பு. இன்று கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு பேசிய ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி இந்திய பாலன் ஐயா அவர்கள் கார்கில் வெற்றி திருநாள் பற்றியும் ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் வி சரவணன் அவர்களுடன் உரையாடியது அருமையாக இருந்தது. இரவு ஒளிபரப்பாகிய தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் மிகவும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து கொள்ளிடம் காமராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அன்பு நிலையத்தாருக்கு எனது இனிய இரவு வணக்கம். அதாவது நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. 8:30 இடம்பெற்ற தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எனும் தலைப்பிலான புராண நாடகம் கேட்டேன். மிகவும் அருமையாக இருந்தது. புராண நாடக விளம்பர அறிவிப்பு வந்த போதிலெல்லாம் இது ஸ்ரீராம சீதாவின் தவ புதல்வர்கள் லவகுசா ஆகியோரது கதையாகத்தான் இருக்கும் என யூகித்தேன். எனது யூகம் மிகச் சரியாகவே இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு புராண நாடக ரசிகர்களாகிய என் போன்ற நேயர்களுக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் இதுவென சொன்னால் அது மிகையே ஆகாது. இப்புராண நாடகத்தை மிகச் சிறப்பாக எழுதிய கே ஜெயராமன் என்கிற மழப்பாடி ராஜாராம் அவர்களுக்கும் இதில் நன்முறையில் நடித்த நாடக கலைஞர்களுக்கும் இதனை அருமையாக வடிவமைத்த மூத்த அறிவிப்பாளர் சகோதரி விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் நிலைய கலைஞர் எஸ் ஜான்சன் அவர்களுக்கும் நாடக பிரிவு தலைவர் ஆர் வி ஐ அவர்களுக்கும் நன்றி கலந்த என் இதயபூர்வ நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சென்னையிலிருந்து அந்தோணி ராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 24, 25, 26 சிறப்பாக இருந்தது. தினமும் ஒரு தலைப்புட நிகழ்ச்சியை வழங்கும் அறிவிப்பாளர்களுக்கு பாராட்டுகள். இசைத்துறல் வசந்த அழைப்பு ஞாபகம் வருது. இதய ராகம், இனிய ராகம், இரவு இசை இனிமை மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நிலையத்தாருக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. இசைத்துறல்ல பாடல்களை அருமையாக தெரிவு செய்த ராஜலட்சுமிக்கு வாழ்த்துக்கள். 1 மணி நேரம் நல்ல என்டர்டெயின்மெண்ட். நேயர்களின் மின்னஞ்சல்களை நேர்த்தியாக வாசித்த விதம் அழகு. சிவகாமி நினப்பு நிலை பாடல் செம்மஜோர். சதுப்பு நில காடுகள் தினம் என்பதையொட்டி தகவல்கள் பரிமாறப்பட்டது சிறப்பு. வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. ஞாபகம் வருதே வாட்ஸ்அப் நேரலை. நேயர்கள் விருப்ப பாடல்களை இரவின் அமைதியில் தன் மென்மையான குரலில் அழகாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஷர்மிளா காதர் அனுப்பியிருக்கிறாங்க. 27 இன்றைய நிகழ்ச்சிக்காக போன வருடமும் ஒளிபரப்பான சித்திரலேகா வரலாற்று நாடகம் மாதிரி நேற்றிரவு 8:30 ஒளிபரப்பான தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் அருமையாக இருந்தது. சிறுவர்களாக நடித்தவர்களின் நடிப்பு அருமையாக இருந்தது. வானொலி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை நீங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com. நன்றி நேயர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் மத்திய ரிசர்வ் காவல்படை அளப்பரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பை பேணுவது முதல் சவாலான சூழ்நிலைகளில் பொதுமக்களுக்கு சேவை செய்வது வரை இப்படையினர் நாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் பாராட்டியுள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பில் மிக வலிமையான தூண்களில் ஒன்றாக மத்திய ரிசர்வ் காவல்படை திகழ்கிறது என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு பிரபு, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் வட்டம் ஒக்கியம் துறைப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஒக்கிய மடுவினை தூர்வாரி சீரமைக்கும் பணியை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்து கள ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டத்தில் 10 ஊராட்சிகளில் பருவநிலை பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தடுப்பணைகள் கட்டுவது, நீர்வழித் தடங்களை மேம்படுத்துவது உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றும், பருவநிலை பாதிப்பால் கிராம மக்கள் பாதிக்காத வகையில் வேளாண்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சீன ஹாங்ஸுவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஒலிம்பிக் வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப்பதக்கத்தை வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

நேரம் 4:04 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த திங்கட்கிழமையின் மாலை பொழுதுல எல்லாரும் அப்படியே அவளோடு காத்திருக்கக்கூடிய வண்ணக்கோலங்கள் வந்தாச்சு.

0: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில
1: கண்டுபிடி கண்டுபிடி அதை சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன் இங்க.
0: ஆமா, இதை கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி, ஏதாவது ஒரு நபரை பத்தியோ, ஒரு ஆளுமையை பத்தியோ, இல்ல ஒரு இடத்தை பத்தியோ நாங்க வந்து குறிப்புகள் கொடுப்போம். அந்த குறிப்புகள் வச்சு இந்த இடம் இதுவா தான் இருக்கும்,
1: ஒரு ஆறுதலா இருக்கு அந்த குறிப்புகள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோம்னா.
0: இந்த ஆளுமையை பத்தி தான்ப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லலாம். நீங்க சரியா சொன்னீங்கனாலும் நாங்க குழப்புவோம், ஆனா நீங்க உறுதியா இருக்கணும். விளையாடுவாங்க. தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
1: சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பெண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1.
0: கண்டுபிடி கண்டுபிடினே நாங்க தயாரா இருக்கோம். வாங்க கண்டுபிடிக்கலாம், விளையாடலாம், ஜெயிக்கலாம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நாலு மணி 13 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்கள் திங்கள் சிறப்பாக கண்டுபிடி கண்டுபிடி. முதல்ல கேள்விய சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நேயர்கள் நினைக்கிறது நம்மளுக்கு கேக்குது.
5: ஆமா, இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில முதல்ல நம்ம வந்து ஒரு ஆளுமையதான் கண்டுபிடிக்க போறோம். ஒரு நபர், இவர் வந்து ஒரு நபர், இவரை பத்தின குறிப்புகள் நம்ம வந்து தருவோம். ஆனா பின்னர்லாம் நான் இன்னும் சொல்லல. முதல்ல நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, அவங்கள்ட்டயே பேசலாமே. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
6: பாலகிருஷ்ணன்
4: ஐயா.
5: பாலகிருஷ்ணன் ஐயா, ஐயா
6: சொல்லுங்க ஐயா.
5: உங்களுக்கான குறிப்புகள் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நபரை கண்டுபிடிக்க போறீங்க. நான் அவரை பத்தின தகவல்களை சொல்றேன். நீங்க அவர் யாருங்கறத உங்களோட கணிப்புல முயற்சி பண்ணுங்க. சரிங்க. இவர் வந்து தன்னோட பள்ளி படிப்பை ராமநாதபுரத்துல படிச்சிருக்காரு. ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளியில பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு. இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, 1954 இயற்பியல்ல இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்காரு. நம்ம திருச்சியில இருக்க செயின்ட் ஜோசப் கல்லூரியில. இது இரண்டாவது குறிப்பு.
4: இரண்டு குறிப்புகள்லயுமே உங்களுக்கு விடை தெரிந்திருந்தா நீங்க சொல்லலாம், இல்ல அடுத்த குறிப்புக்கு போகணும்னா போயிடலாம்.

0: ஐயா அடுத்த குறிப்பு சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: அடுத்தது வந்து இவர் தன்னோட பணியை வந்து டிஆர்டிஓவில் தொடங்கியிருக்காரு, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இதில் தொடங்கியிருக்காரு. 1992 சீஃப் சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்திருக்காரு அப்போதைய பிரதமருக்கு. யாருன்னு கணிக்க முடியுதுங்களா ஐயா? சரி, இன்னொரு குறிப்பு கொடுக்கட்டுமா? இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்தவர் இவர், ராமநாதபுரத்துலலாம் படிச்சிருக்காரு.
2: ஏதாவது ஒரு விடை தெரியுதா?
0: இந்த நாளுக்கும் அவருக்கும் கூட தொடர்பு
2: இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனதுல இருக்கக்கூடிய ஒரு விடையை கூட சொல்லலாமே நீங்க.
0: சரி, நம்ம அடுத்தவங்கள்ட்ட
2: முயற்சி செஞ்சதுக்கு நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. பாலகிருஷ்ண ஐயா வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்தடுத்த நேயர்கள் வந்து இந்த குறிப்புகளை கொண்டே, நான் வந்து ஒரு 4-5 குறிப்புகள் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்றே ஒன்று வேணால் கொடுக்கலாம், ஆனால் இதுக்கு மேலே கொடுக்க தேவைப்படாது. இப்போதைக்கு சொன்ன குறிப்புகளை நான் ஒரு வடித்திரமாக சொல்லிட்டுமா. இவர் வந்து இவர் ஒரு ஆளுமை, இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவருங்கிறது நமக்கு பொதுவில் நமக்கு தெரியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. 1954 நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இளங்கலை அறிவியல் இயற்பியல் பட்டம் பெற்றிருக்காரு. தன்னோட பணியை டிஆர்டிஓவில் தொடங்கியிருக்காரு. 1992 சீஃப் சயின்டிஃபிக் அட்வைஸராக அப்போதைய பிரதமருக்கு இருந்திருக்காரு. இன்னும் சில வார்த்தைகள் சொல்லிட்டோம்னா நேரே வந்து சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பயே நேர்கள் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு விடை தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
2: எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா, அப்படியே நேயர்கள் வர்ற ஸ்பீடை பார்த்தா முதல் குறிப்பிலே கண்டுபிடிச்ச நேயர்கள் மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்துடலாமா?
0: கேட்டுடலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: சரஸ்வதி பேசுறேன்.
0: சரஸ்வதி அம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.
0: ஆஹா, அருமையான பதில் சொல்லிட்டீங்களேம்மா. பெரியார் நகர்ல இருந்து வந்தீங்க, சரியான பதில். சரஸ்வதி அம்மா, எந்த குறிப்புல கண்டுபிடிச்சீங்க? இல்ல முதல்லயே உங்களுக்கு தெரியும்,
3: ஃபர்ஸ்ட் சொன்னோனே இன்னைக்கு அவர் மறைவு நாள்ல, சோ அவரை பத்தி தான் கேக்குறீங்க. ராமநாதபுரம் சொன்னோனே அவரை பத்தி தான் கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சது.
0: ராமநாதபுரம் சொன்னவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏமா?
2: இல்ல, நம்ம செய்திகளையும் பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே
3: இருந்தோம். காலையில இருந்து நிறைய அவங்கள பத்தி சொல்லிட்டே இருக்காங்க.
0: சிறப்புமா, சிறப்பு. நன்றிமா, நன்றி நன்றி. 2015 ஷில்லாங்கில் ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு கூட்ட அரங்கத்தில் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியல. இதே நாளில் 2015 இயற்கை எழுதினார். 11வது குடியரசுத் தலைவராக இந்தியாவுக்கு பணியாற்றினார். பாரத ரத்னா விருது உட்பட ஏராளமான விருதுகள் பல்வேறு நாடுகளில், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதே மாதிரி வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னும் ஏராளமான ஆளுமைகள் இடங்கள் நமக்காக காத்திருக்கு. நீங்களும் வரலாம், கண்டுபிடிக்கலாம், ஜெயிக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
2: சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பெண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெபடைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: துறைக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
8: நேரம் 4:26 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள் தான் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடி, நம்ம வந்து ஆளுமைகள் இடங்கள் இதெல்லாம் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். முதல்ல வந்து பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை அருமையா வந்து கண்டுபிடிச்சாங்க சரஸ்வதி அம்மா. இப்போ அடுத்ததா யாரு வரப்போறாங்கன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
9: ராமானுஜம், கேவிபேட்டை.
8: கேவிபேட்டை ஐயா
9: சொல்லுங்க.
8: உங்களுக்கு முதல்லயே ஒரு
10: இல்லாட்டி
8: நீங்க கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, சுத்தி இருக்கவங்க கேக்கட்டும்.
9: சொல்லுங்க
10: ஐயா, உங்களுடைய பெயர் சொல்லுங்க ஐயா.
9: ராமானுஜம்.
8: இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி வரலாம்.
9: கேவிபேட்டை,
8: லால்குடி கேவிபேட்டை.
10: முதல் முறையா பேசுறீங்களா?
8: வாழ்த்துக்கள். குறிப்புகள் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இவங்க வந்து 2020 டோக்கியோல நடந்த ஒலிம்பிக்ல இந்தியா சார்பா ஒரு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. சரி, அவங்க என்ன போட்டின்னு சொல்லட்டுங்களா?
9: சொல்லுங்க.
8: அவங்க வந்து பளு தூக்குதல் போட்டியில இந்த வெள்ளி பதக்கத்தை வென்றாங்க.
9: சொல்லுங்க.
8: சரி, அடுத்த குறிப்பு வந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இவங்க வந்து கடந்த 2 முறை நடந்த காமன்வெல்த் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. இன்னொரு குறிப்பு சொல்லட்டுமா?
9: சொல்லுங்க.
8: இந்த முறை இந்த 2026 ஸ்காட்லாந்தோட கிளாஸ்கோல நடந்துட்டு இருக்க இப்போ நடந்துட்டு இருக்க காமன்வெல்த் போட்டியிலையும் தொடர்ந்து 3வது முறையா இவங்க வந்து பளு தூக்குதல் போட்டியில தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஒரு தடகள வீராங்கனை இவங்க. இன்னொரு குறிப்பு சொல்லட்டுமா? இவங்களுக்கு வந்து கேல் ரத்னா விருதும் கூட வழங்கியிருக்காங்க இந்திய அரசாங்கம்.
10: குறிப்புகள் அனைத்துமே உங்களுக்காக சொல்லியாச்சு.
8: இந்தியாவுக்கான முதல் தங்க பதக்கத்தை இந்த காமன்வெல்த் போட்டியில பெற்றது இவங்க தான்.
10: கேள்விப்பட்டீங்க, அந்த பெயர் வந்து நினைவுக்கு வரல.
8: சமீபத்துல செய்திகள்ல நம்ம சிறப்புங்க, சிறப்பு சமீபத்துல செய்திகள்ல அவங்க பேரை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம்.
10: முயற்சித்ததுக்கு ரொம்ப நன்றி.
9: நன்றி.
10: இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ,
8: வணக்கம்.
11: அன்பு அறிவிப்பாளர்கள்,
10: நீங்களும் வானொலியை விட்டு கொஞ்சம் எட்டி வந்துருங்க.
8: சொல்லுங்க சொல்லுங்க.
11: இப்ப கிளியரா இருக்குங்களா?
8: சொல்லுங்க சொல்லுங்க.
11: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பில் இணைபவர் ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
8: ராஜேஷ் அவர்களே வணக்கம், நலமா இருக்கீங்களா?
11: நலம், நலமறி ஆவல்.
8: எல்லாரும் நலம். இப்போ குறிப்புகள் நாங்க சொன்னதை கேட்டீங்களா, கவனிச்சிட்டு இருந்தீங்களா?
11: மீராபாய் சானு அப்படி என்று நினைக்கிறேன். சரியா?
8: ஆஹா, மிக சரியான பதில். அதுல என்ன நினைக்கிறீங்க? சரியான பதில் தான். மீராபாய் சானு.
11: வணக்கம்.
8: வணக்கம். இருந்தாலும் நாங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போம். எந்த குறிப்புல நீங்க வந்து மீராபாய் சானு அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தினீங்க?

0: அந்த இது இப்ப கரண்டா ஏதோ வின் பண்ணாங்கன்னா செய்தியில கேட்டேன்
1: அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு கிளிக் ஆயிருச்சு ஆன்சர்.
0: ஆமா ஆமா ஆமா,
2: சிறப்புங்க சிறப்பு. நன்றிங்க,
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றிங்க, நன்றி. அதாவது மீராபாய் சானு அவர்கள் வந்து மற்ற எல்லா சாதனைகளோடு சேர்ந்து காமன்வெல்த்தில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க இந்த 48 கிலோ இடைப்பிரிவில். அதில் இந்த தடவை அவங்க ஜெயிச்சப்போ வந்து ஒரு சாதனையையும் புரிஞ்சு அந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டில் வந்து ஸ்னாச்சுன்னு சொல்லிட்டு தூக்குவாங்க, அந்த பிரிவில் வந்து அவங்க வந்து ஒரு சாதனையோடு இந்த தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் தங்கம், இப்போ வரைக்கும் ஒரே தங்கம் அவங்க தான் காமன்வெல்த் போட்டியில். நடந்துகிட்டே இருக்க போட்டிகள் இன்னும் இந்தியா எங்கே போகுது வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வனக்குளங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் வாங்க, விளையாடலாம், பேசலாம், ஜெயிக்கலாம். தொடர் வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-102-1.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7000 அன்பு பரிசு.
9: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீவாசன் மருத்துவமனை.
8: மேலும் விவரங்களுக்கு 9477694776.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு

கல்லூரி மாணாக்கர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கக்கூடாது என்றும், இது தொடர்பான புகார்கள் பெறப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. மாணாக்கர் கலந்தாய்வு தொடர்பான சந்தேகங்களையும் ஒதுக்கீட்டு ஆணை பற்றிய விளக்கங்களையும் பெற 1800425011110 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் 504 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் பொதுமக்களிடமிருந்து பெற்றுக் கொண்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் 10 ஊராட்சிகளில் பருவநிலை பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தடுப்பணைகள் கட்டுவது, நீர்வழித் தடங்களை மேம்படுத்துவது உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. செக் குடியரசில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் ஸ்பெயினின் மாண்டஸை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸையும், டிஆர்எம் என் ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸையும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்க உங்க எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான மாலை வணக்கம். தென்கொரியாவில் வித்தியாசமான ஒரு முறையில் வாழைப்பழத்தை விற்பனை செய்கிறாங்க. என்னப்பா உரிச்சு பஞ்சாமரதமே பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 7 வாழைப்பழத்தை ஒரு பேக்கெட்டில் வச்சு விற்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? அந்த 7 பழமுமே ஒரே மாதிரியான பழங்கள் கிடையாது. ஒன்று இன்றைக்கே சாப்பிட்லாம், ஒன்று நாளைக்கு தான் பழுக்கும், அப்படி கடைசி பழம் பழுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா, அந்த மாதிரி காவெட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்கெட்டை ரெடி பண்ணுறாங்க. இது வந்து நுகர்வோர் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றுருக்கு. நம்ம ஊர்லேயும் கூட எல்லோரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு, சார் என்ன ஒரு ஐடியா பாரு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாகிச்சு அதை பதிவிட்டுருக்காங்க இணையத்தில். இந்த மாதிரி வித்தியாசமான கற்பனைகளும் யோசனைகளும் முதல்ல கொஞ்சம் இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசினாலும், ஒரு கட்டத்தில் அது சே ஆமாம் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு தோணும், அப்படியே அந்த எண்ணம் வந்து வளரும். இந்த மாதிரி அடுத்தவங்களோட கருத்துக்களை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்காமல் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட மாலை பொழுதையும் காலை பொழுதையும் எல்லா நாட்களையும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம், வாழலாம், இப்போது ஆரவாரம் செய்யலாம் இந்த முதல் பாடலோட.

0: புளிப்பு கூடிய உணவாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, உங்க முன்னோர்கள் எதெல்லாம் சாப்பிட்டாங்களோ அந்த சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பதிவாகி பதிவாகி பதிவாகி ஜெனட்டிக் மெமரி, ஜீன் மெமரி, அந்த மெமரியில வந்து எந்த இதெல்லாம் பதிவாயிருக்கோ அந்த உணவு உள்ள போறப்ப அடாடாடா நம்மால் வந்திருக்காரு, இவரை நம்ம ஏற்கனவே பழகிருக்கோம், இவரை செரிக்கிறதுக்கு என்ன அமினோ ஆசிட் தரணும், என்ன என்சைம் தரணும், என்ன ஹார்மோன் தரணும், உடனே உடல் கொப்பளிச்சு அதை ரிசீவ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அதுல இருந்து சத்து அசிமுலேட் பண்ணி எச்சக்க சொச்ச கழிவுகளை எலிமினேட் பண்ணக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடியது பயோ மெமரி. இது ஒரு புதிய உணவு. நம்ம சொன்ன கேவி ஃபிரட்டை சாப்பிடறோம், சாப்பிட்டா என்ன பண்ணும், உள்ள போனோம்னா நாக்குக்கு சுவை தெரியும், அது உள்ள போனோம்னா என்ன பண்றதுன்னே தெரியாது, இதுக்கு என்ன ஜீரண நொதிகளை சுரந்து எப்படி இதை செரிக்க வைக்கிறதுனே இந்த உடல் ஒரு குழப்பத்துல போயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு தகவலா அதை நான் பாக்குறேன். அந்த பயோ மெமரியில என்னென்னலாம் நம்ம பதிவு வச்சிருக்கோமோ அந்த உணவெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஊர்ல விளையறது, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான உணவை நீங்க எடுக்கும் பொழுது மிக அருமையாக பஸ்பமாக எளிமையா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப மென்மையா இருக்கும். நேத்து சாப்பிட்டு பழகிட்டேன் சார், இன்னைக்கும் நான் வந்து அதை சாப்பிட்டா பழக்கம் ஆகாதா ஒரு சந்தேகம் வரும். நீங்க அவசியம் புரிஞ்சுக்கணும், ஒரு உணவை இந்த உடல் தன்வயப்படுத்தி தன்மயமாக்குவதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10,000 வருடம் ஆகுங்கிறாங்க. அப்ப 10,000 வருடங்கள் நீங்க பழகினாதான் உங்களுக்கு ஞாபகத்திலேயே பதியும். இதை இன்னைக்கு பயோமெமரி பேசுறாங்க இல்லையா, வளர்ந்த மேலை நாடுகள் எல்லாத்திலயும் நம்ம ரொம்ப முன்னாடியே இதெல்லாம் பேசினவங்க அவ்வையார் சொன்னாங்க, இயல்பு அல்லாதன செய்யல், இதுதான் பயோமெமரி.
1: நமக்கு பழக்கப்பட்ட உணவுகளை எடுக்கிறது தான் நம்ம உடலுக்கு நல்லதுன்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.
2: Everybody listen to samba bamba rumba tumba

நேரம் 6:24 ஆக போகுதுங்க. ஆற வாரம் கேட்டடைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இந்த அறிவிப்பு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கானது. அரியலூர் மாவட்டத்தில் இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றுருக்கு. நம்ம கிராமங்களுக்கே வந்து நம்மளோட கால்நடைகளுக்கு அலுவலர்கள் ஊசியை போட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம கிராமத்துக்கு வரும்போது போதுமான ஒத்துழைப்பு கொடுத்து வாய் மற்றும் உடலில் வந்து செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசிகள், 3 மாத கன்று முதல் சினை கறவை மாடுகள் எல்லாத்துக்குமே இந்த தடுப்பூசியை செலுத்திக்கணும், அவங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இலக்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 162,000 கால்நடைகளுக்கும் கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசியை செலுத்துறது தான், மக்களோட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா. இன்றைக்கி நம்ம வந்து ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள் எழுதிய மாய தூண்டில் வானொலி நாடகத்தை கேட்டு ரசிக்க போகிறோம். நம்ம கற்பனைக்கு கதாபாத்திரங்கள் நம் கண் முன்னாடி விரிய போகுது.
1: சீக்கிரம் டிஃபனை பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன்

0: மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50 மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதிலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம், 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுருக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளைல கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளாட விளாட எனக்கு சந்தோஷம் தான். 2018 விளையாண்டு வந்தா அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026ல அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்ல, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு இந்த

0: ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறதேன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதி மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு
4: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
7: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ் அவர்கள்.
1: மத்திய அரசின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகள் சென்றடையும் வகையில் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ஷியாமிலா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான சிறப்பு முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு வங்கிக் கடன், பிரதம மந்திரி மக்கள் மருத்துவம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதி, வங்கிக் கணக்குகளை துவங்குவது மற்றும் ஆதார் அட்டை சரிபார்ப்பது உள்ளிட்டவைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்தனர். இதன் மூலம் 482 தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். மத்திய அரசின் நகர்ப்புற குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் அர்பன் திட்டத்தின் கீழ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 நகராட்சிகளில் 3 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சிகளில் ஒன்றியங்களைச் சேர்ந்த 1565 ஊரக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2383 கோடி மதிப்பில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இதனை அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு, இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்று அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும்

0: இந்திய அளவில் 12ஆம் இடம் பிடித்தார். இவர் 720 மார்க்குக்கு 705 மதிப்பெண்கள் பெற்று 99.9% மதிப்பெண் பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும், அவற்றை பழுது இருந்தால் பழுதை நீக்கவும், குழாய்களை சரிவர அமைத்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக சென்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதிகாரிகள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய கொடிய நோயான கோமாரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு, கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் ஒரு மாத காலம் நடைபெற்றது. இதில் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 448,000 கால்நடைகள் பயன்பெற்றன. இந்த முகாமினை தவறாமல் மக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து, போதைப் பொருட்களால் ஏற்படும் சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக் குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களை பதாகைகளாக ஏந்தி பேரணியில் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தலைமை மருத்துவமனையில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான சுயஉதவிக் குழு பெண்கள் கலந்து கொண்டனர். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26 ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு, இதுவரை 5,014 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பூவரசன்குப்பம் கிராமத்தில் கல்தூணில் நரசிம்மர் தோன்றி காட்சியளித்ததாக, கிபி 7 நூற்றாண்டில் பல்லவன் மன்னரால் கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா வந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக

0: அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த்

0: நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப் பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட நேரம் 7:25.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பொன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: பொழிக்க செய்திடுவோம், அதில் பொன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும்.
3: நிகழ்ச்சியில் இன்று வாழை மற்றும் கோவக்காய் சாகுபடி அனுபவம் நேர்முகம் பங்கேற்கிறார். சேலம் மாவட்டம் பெருமாப்பட்டி எஸ் பச்சமுத்து அவர்கள். தொடர்ந்து சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள் பங்கேற்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மேலாண்மை நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை
2: இடம்பெறுகின்றன.
3: முதலில்
4: தாரிணி, தாரிணி,
3: என்ன ஆளை காணோம்? தாரிணி.

0: வாங்க. என்ன இன்று என் வீடு தேடி வந்திருக்கிறீர்கள்? என்ன நோக்கமோ?
1: ஒரு நோக்கமும் இல்ல. முதல்ல செந்தமிழ்ல பேசுறத நிறுத்து.
0: சரிக்கா சரிக்கா.
1: ஆமா, என்ன சமையல் இன்னைக்கு?
0: எப்பவும் போலதான், தோட்டத்துல இருக்கிற அவரை பீர்க்கெல்லாம் போட்டு சாம்பாரு தான்.
1: சரி, தொட்டுக்க.
0: தொட்டுக்க எதுவும் வைக்கலக்கா.
1: சரி சரி, இந்த இதுல வாழைப்பழமும் கோவக்காயும் கொண்டு வந்திருக்கேன். இந்த கோவக்காய் அப்படியே கூட்டு பண்ணிடு, சூப்பரா இருக்கும்.
0: சரிக்கா சரிக்கா. என்னக்கா கோவக்காய் நாட்டு ரகம் போல?
1: ஆமா, தோட்டத்துல அரை ஏக்கர் போட்டிருக்கேன்ல, நிறைய காய்ச்சது. சரி, நம்ம புள்ளைக்கு போய் குடுக்கலாமேன்னு அப்படியே வந்தேன்.
0: அக்கா, நானும் பாக்குறேன், நீ பண்ற காய்கறிகள்லாம் மட்டும் நல்லா திரச்சியா நல்லா வளர்ந்துருக்கு.
1: தாரிணி, குடுக்க வேண்டியத சரியான நேரத்துல சரியான அளவுல குடுத்தா போதுமே.
0: சரிக்கா சரிக்கா. நானும் பேசாம என் நிலத்துல போட்டா?
1: போட்டா என்ன, இழுக்கிற போட்டுடு தாரிணி, நல்ல லாபம் இருக்கு. அதுவும் இந்த வாழைக்காயும் கோவக்காயும் நீ போட்டேன்னு வச்சுக்கயேன், சூப்பரா லாபத்தை எடுக்கலாம். என்ன, வாழைக்கு கொஞ்சம் கூடுதலா தண்ணி தேவைப்படும், கோவக்காய்க்கு குறைஞ்ச அளவு தண்ணி இருந்தாலே போதும்.
0: ஓ, அப்படியா?
1: இதோ நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் சேலம் மாவட்டம் பெருமாப்பட்டி எஸ் பச்சமுத்து ஐயாவை சந்திச்சு பேசினப்ப.
2: உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமம் எங்க இருக்கு? சேலம் நகரத்தை ஒட்டி இருக்கா, எப்படி இருக்குங்க அது?
3: சேலத்துல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ல அந்த கிராமம் இருக்கு.
2: 6-7 கிலோமீட்டர்ன்றப்ப கிராமம்னு சொல்ல முடியாது, டவுன் பக்கத்திலே தான் இருக்கு.
3: டவுன்னு சொல்ல முடியாதுங்க, கிராமம் தாங்க. பஞ்சாயத்து வந்து பெருமாமட்டி பஞ்சாயத்து, அதுல வந்து தொம்பாதளிப்பட்டி கிராமம்.
2: சரி, இப்போ எல்லாரும் இன்னும் இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல கொஞ்சமா மாறிட்டு இருக்கா? அதாவது இந்த ரியல் எஸ்டேட் வந்து வீடுங்க எல்லாம் வந்துட்டு இருக்கா, எப்படி இருக்கு அந்த ஏரியா? இப்போ
3: கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து தண்ணி பற்றாக்குறையினால கம்மியா தான் பண்றாங்க.
2: வீடுகளாகவும் மாறுது, அந்த பகுதி வீடுகள்
3: மாறுதுங்க.
2: இதுக்கு நடுவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி இருந்துச்சு?
3: 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தாங்க. இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் நகரம் பெருசாக பெருசாக விவசாயம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு
2: தான். தண்ணி வசதி எப்படி இருக்கு?
3: தண்ணி வசதி இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்குது. இந்த பருவமழை இல்லாததுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது.
2: நீங்க என்ன கிணறு கிணறு வச்சிருக்கீங்களா?
3: நாங்க கிணறு வச்சிருக்கிறோம், போர்வெல் வச்சிருக்கிறோம்.
2: மொத்தம் எத்தனை போர்வெல்?
3: 3 போர்வெல் இருக்கு, 2 கிணறு.
2: மொத்தமா எவ்வளவு இடத்துல செய்றீங்க விவசாயம்?
3: மொத்தமா ஒரு 5 ஏக்கருக்குள்ளார செய்யறோங்க.
2: 5 ஏக்கர் ஒரே இடத்துல இருக்கா?
3: ஒரே இடத்துல தாங்க இருக்கு.
2: சரிங்க, இப்போ என்னென்ன பயிர் எல்லாம் பொதுவா அங்க போடுறாங்க உங்க ஊர்ல?
3: அங்க வந்து சாமந்தி போடுறாங்க, கீரை வகைகள் போடுறாங்க, வாழை அதிகம் போடுறாங்க, மஞ்சள், அப்புறம் காய்கறி இது மாதிரி எல்லாம் போடுறாங்க.
2: நீங்க என்னென்ன பயிர் எல்லாம் போடுறீங்க?
3: நாங்க வாழை போட்டிருக்கிறோம் சார், கோவக்காய் போட்டிருக்கிறோம், அப்புறம் வந்து சீசன் போது புடலை சுரக்காய் இது மாதிரி இன்னும் இருக்கிறோம். தோட்டக்கலையில வந்து எங்களுக்கு பந்தல்ல வந்து மானிய விலையில கொடுத்துருக்காங்க.
2: சரி, என்ன கல்லு பந்தல் போட்டிருக்கீங்க?
3: கல்லு பந்தல் போட்டிருக்கோம்.
2: எவ்வளவு இடத்துக்கு போட்டீங்க?
3: ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கிறோம்.
2: எவ்வளவு மானியம் கிடைச்சு அதுக்கு?
3: மானியம் ஃபர்ஸ்ட் வந்து 2.5 லட்சம், இப்ப மறுபடியும் ஒரு 1.5 ஏக்கரா போட்டோம், அது 3 லட்சங்கிறதுல ஒரு 60,000 ரூபாய் கிடைச்சிச்சு 1.5 ஏக்கரா போட்டதுல.
2: சரி சரி சரி. வாழை வந்து போட்டிருக்கீங்களா, எவ்வளவு இடத்துல போட்டிருக்கீங்க?
3: ஒரு 1.5 ஏக்கராவில் போட்டிருக்கிறோம் சார்.
2: என்ன ரகம்?
3: கற்பூரவல்லிங்கிறது தேன் வாழைன்னு நாங்க சொல்லுவோம்.
2: சரி, கற்பூரவல்லி மட்டும் தான் போட்டிருக்கீங்க?
3: ஆமாங்க.
2: ஏன் கற்பூரவல்லி போட்டீங்க?
3: அது கொஞ்சம் நோய் அதிகமா தாக்குறது இல்ல.
2: சரி,
3: கொஞ்சம் ஈல்டு நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து. அங்க கற்பூரவல்லி மட்டும் நல்லா சேல் ஆகுறதுனால நாங்க அதை போட்டிருக்கிறோம்.
2: ஓ சரி சரி. அது கண்ணெல்லாம் எங்க வாங்கினதுங்க?
3: கண்ணெல்லாம் அங்க பக்கத்துல அந்த எடப்பாடிக்கும் பக்கத்துல பூலாம்பட்டிங்கிற ஊர்ல பிரபலமா பண்றாங்க.
2: நல்லா பண்றாங்களா? புலாம்பட்டியில
3: நல்லா பண்றாங்க சார்.
2: சரி சரி.
3: அப்புறம் வந்து இங்க திருச்சி அந்த அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்துல ஒரு 50 கண்ணு வாங்கி கொண்டு போய் வச்சோம், அதுமே நல்லா தான் இருக்கு.
2: அதான் என்ஆர்சிபி தாயனூர்ல இருக்கு.
3: தாயனூர்
2: அங்கேயே வாங்கி போனீங்களா?
3: நாங்க வருஷம் வருஷம் வருவோம் சார், அங்க ஆராய்ச்சிக்கு அந்த விழாவுக்கு வருவோம்.
2: சரி,
3: அங்கேயும் வாங்கி கொண்டு போய் வச்சிருக்கிறோம்.
2: இங்க வாங்கினது வந்து திசு வளர்ப்பு வாழை மாதிரி வாங்கினீங்களா? எப்படி வாங்க?
3: திசு வளர்ப்பு வாழை தான் சார், கட்டா கிடையாது.
2: இல்ல அங்கேயும் கட்டையா திசு வளர்ப்பு? அதுவும்
3: இல்ல, அங்க கட்டதான் சார்.
2: கட்டதான்
3: கட்டதான்.
2: எவ்வளவுன்னு கொடுக்குறாங்க அது?
3: அங்க வந்து ஒரு கட்டை 4 ரூபா கொடுக்குறாங்க சார், பறிக்கிறதுக்கு 4 ரூபா, டிரான்ஸ்போர்ட் ஒரு 2 ரூபா வந்துருதுங்க. எங்களுக்கு இடம் வரக்குள்ள எங்களுக்கு ஒரு 11 ரூபா 12 ரூபா வந்துருது.
2: சரி, இப்ப நம்ம வாழை நடுறதுக்கு முன்னாடி எப்படி நிலத்தை தயார் பண்ணுவீங்க?
3: நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 கலப்பையை வச்சு, எங்ககிட்டயே சொந்தமா டிராக்டர் இருக்கு, 5 கலப்பையை வச்சு ஓட்டிக்குவோங்க. ஓட்டிட்டு 5 நாளைக்கு ஒரு 2-3 மாசம் காட்டை நல்லா ஓட்டி போட்டுக்குவோம்.
2: சரிங்க.
3: கடைசியா வந்து ரொட்டோட்டர் வச்சு காட்டை சமப்படுத்திட்டு,
2: சரிங்க,
3: அதுக்கு முன்னாடி வந்து 1 ஏக்கராக்கு ஒரு 5 டன் 6 டன்ங்கிற தொழுவரத்தை போட்டுட்டு காட்டை நல்லா உழவு பண்ணி வச்சிருப்போம். அப்புறம் மறுபடியும் வந்து ரோட்டோட்டர் போட்டுட்டு நாங்க கட்டையை போட்டு விட்டுருவோம். போட்டுவிட்டு சொட்டு நீர் இருந்தா சொட்டு நீர் போட்டுருவோம், இல்லைன்னா வாய்க்கால் பாசனத்துல நாங்க வந்து தண்ணி பாய்ச்சிருவோம்.
2: வாய்க்கால்ல விடுற அளவுக்கு தண்ணி விடுற அளவுக்கு இருக்கா தண்ணி உங்களுக்கு?
3: கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்குது. இந்த சீசன் போதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நாங்க ஒரு
2: எவ்வளவு இடைவெளி விட்டு நடுவீங்க கட்டை?
3: நாங்க

0: ஒரு 7 அடி 8 அடி கேப் வச்சு நடுவோம் சார்.
1: அவ்வளோ தேவையா, கேப் தேவையா?
0: கண்டிப்பாக தேவை சார். ரொம்ப அடமாக வச்சிட்டோம்னா ஹைட்டாக போயிடுதுங்க, அப்புறம் வந்து ஒரு காற்றுக்கோ இதுக்கோ தாங்கறதில்ல.
1: ஆமாம், இன்னொரு விஷயம், அந்த சைடு காற்றும் நிறைய இதாக இருக்குமா?
0: ஆமாம்
1: ஈரோடு
0: ஆமாம்,
1: சேலம் சைடில் காற்றுங்க நிறைய.
0: சேலங்கிறதுனால நாங்கள் அந்த கஞ்சமலைங்கிற ஒரு அடிவாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம், அதனால் கொஞ்சம்
1: பரவாயில்லையா?
0: பரவாயில்ல எங்களுக்கு. அதேமாரி எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் சந்தை கொஞ்சம் பக்கம், நாங்கள் மெயினாக வந்து இடைத்தரகர்களுக்கு யாருக்கும் இது பண்ணுறதில்ல.
1: இந்த வாழை எல்லாமே
0: வாழை எல்லாமே ஜங்ஷன் சொல்லிட்டு சூரமங்கலம் உழவர் சந்தைன்னு இருக்குது, அங்கே கொண்டு போய் காய்கறியாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அங்கே நல்லா சேல்ஸ் ஆகுது. நாங்கள் நேரடி
1: மொத்தமெல்லாம் அடுத்து கொடுக்கறது இல்ல,
0: மொத்தமாக நாங்கள் கொடுக்கறதில்ல சார், கொடுக்குறாங்க ஒரு சிலர் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து நேரடியாக விற்பனை பண்ணக்குள்ள நுகர்வோர்கிட்ட வந்து விரும்பி வாங்குறாங்க.
1: ஒரு நாளைக்கு உழவர் சந்தையில் போய் இப்போ பழம்லாம் விற்கிறீங்க, எத்தனை தார் எடுத்துகிட்டு போவீங்க, எவ்வளோ விற்பீங்க?
0: டெய்லியும் ஒரு 5-6 தார் எடுத்துக்கிட்டு போகலாம் சார், எங்களுக்குன்னு தனியாக ஒரு கடை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து தோட்டத்தில் என்ன இருக்கோ அனைத்தும் கொண்டு போய் அங்கே விற்றுக்கலாம்.
1: என்னென்னலாம் விற்கிறீங்க நீங்கள்?
0: நாங்கள் வந்து புடலை, சுரக்காய், பாகல், மெயினாக எங்கள் தோட்டத்தில் கோவக்காய் போட்டிருக்கிறோம்.
1: கோவக்காய் என்ன ரகங்க?
0: அதில் 2-3 ரகம் இருக்குது சார், மலேசன் இருக்குது, நாட்டு ரகம் இருக்குது, அப்புறம் கட்டாச்செடிக்காயின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் மெயினாக வந்து விரும்பி இது பண்ணுறது அந்த வரி வரியாக வரத நாட்டு ரகம் தான் போட்டிருக்கிறோம். அது மக்கள் மத்தியில் வந்து நல்லா விரும்பி வாங்குகிறாங்க, அதனால் நாங்கள்
1: காப்பு அரும்பு எவ்வளோ நாளைக்கு வருங்க அது? கோவக்காய்
0: கோவக்காய் ஒரு நம்ம பராமரிக்கிறத பொறுத்து 3 வருஷம் கூட வச்சுக்கலாங்க. அதேமாரி வந்து மருந்து செலவு கம்மி, நாங்கள் வந்து அதிகம் மாட்டு சாணம் தான் பயன்படுத்துகிறோம்.
1: எப்படி பயன்படுத்துகிறீங்க?
0: நாங்கள் வந்து ஒரு 20 அடி நீளம் ஒரு 5 அடி 6 அடி குழி எடுத்து அதில் எல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மாட்டில் இருக்கிற சாணத்தாலெல்லாம் அதில் சேமித்து மக்க வச்சு காட்டில் இருக்கிற தலை தாம்பெல்லாம் எல்லாம் வெட்டி போட்டு மக்க வச்சுருவோம். அதுக்கு மறுபடி தான் காட்டுக்கு அள்ளியே கொட்டுவோம். கொண்டு போய் பந்தலுக்கும் பக்கத்தில் ஜேஜிபி வச்சு எருவு குழியிலேருந்து அள்ளிக்கிட்டு போய் பந்தலில் கொட்டி ஆள் வச்சு அப்புறம் உள்ளார அள்ளி கொட்டிக்கும். உள்ளார டிராக்டர் போகாதுங்க, கொட்டிட்டு இது பண்ணிடுவோம். அதனால் கோவக்காய் நான் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வச்சுருந்தேன்,
1: சரி,
0: ஒரு ஏக்கராவை கட்ட வச்சுருந்தேன்.
1: எப்படி அது எவ்வளோ இடைவெளியில் நட்டு இது பண்ணி?
0: நாங்கள் 10 அடிக்கு 10 அடிங்க கேப்பு, அகலம் 10 அடி, செடிக்கு செடி 10 அடி, அதுமாரி வச்சுருவோம். வச்சுட்டு சணல் கட்டி பந்தலில் ஏற்றி விட்டுருவோம்.
1: இப்போ இருக்க இந்த புதுசாக போட்டிருக்க அந்த கல் பந்தல் ஏற்றிடுறீங்க?
0: ஏற்றிடுவோம்.
1: அதை அப்படியே பர்மனண்டாவே விட்டுறீங்களா?
0: அதை விட்டுடலாம் சார், ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு பராமரிச்சுக்கிட்டு இருந்தால் போதும்.
1: பராமரிப்புனா என்னென்ன செய்யணும்?
0: இடையில அந்த 10 அடி 10 அடி கேப்பில் வந்து பவர் வீடர் வச்சு நாங்கள் ஓட்டிக்குவோம்.
1: சரி,
0: அந்த செடிக்கிட்ட மட்டும் ஆட்களை வச்சு களை எடுத்துருவோம்.
1: எத்தனை அறுப்பு அறுக்கலாங்க நம்ம இப்போ மாதிரி 2 வருஷம்னா? எவ்வளோ இடைவெளியில் எத்தனை அறுப்பு அறுக்கலாம்?
0: அதாவது வாரம் 1 முறை 2 முறை அறுப்பு எடுத்துக்கலாம் சார். ஒரு 10 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்க. 4 நாளைக்கு ஒருக்க கம்பல்சரி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டே.
1: அறுத்தோம்னா ஒரு 2-3 நாளைக்கு விற்கலாமா? எப்படி வச்சு
0: வச்சிருந்து கூட விற்கலாங்க. இல்லை சப்போஸ்ட் நம்மளுக்கு எதனால வேலை வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நாம வந்து ஒரு நாள் விட்டு கூட அறுக்கலாம். ஒரு வெண்டைக்காயோ தக்காளியோ இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு நாள் இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி எதனால ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாளோ 2 நாளோ கேப் விட்டு கூட நம்ம வந்து அதை வந்து பறிச்சுக்கலாம்.
1: ஒரு அறுப்புக்கு எத்தனை கிலோ வருதுங்க உங்களுக்கு?
0: இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது 1/2 ஏக்கரா போட்டிருக்கிறோம் சார். இப்போ போட்டிருக்கிறது ஒரு அறுப்புக்கு எப்படினாலும் எங்களுக்கு வந்து 100 கிலோவுக்கும் பக்கமாக வந்துடும்.
1: ஒரு வாரத்தில் 2 அறுப்பு பண்ணலாமா?
0: ஒரு அறுப்பு நாங்கள் பண்ணுறோம் சார்.
1: அப்போ 100 கிலோ வந்துடும்.
0: கண்டிப்பாக
1: 100 கிலோவும் நீங்கள் உழவு சந்தையில் விற்க முடியுதா?
0: தாராளமாக மிச்சமாக விற்கிது சார். அதெல்லாம் வெளியில இருந்து நிறைய வருது, தேனி திண்டுக்கல் இது மாதிரி இருந்து வருது, அந்த சைடு பெங்களூர் சைடு இருந்து வருதுங்க, நிறைய வருதுங்க, விரும்பி வாங்குறாங்க. அது அந்த
1: எவ்வளவு போகுதுங்க ஒரு கிலோ?
0: ஒரு கிலோ இப்போ இந்த 2-1 நாளையில பார்க்க போனீங்கன்னா 50 ரூபா போகுதுங்க. மழைக்காலம் வந்துருச்சுன்னா 70 ரூபா 80 ரூபா போகுங்க. அப்ப வந்து பூ எடுக்கிற தன்மை வந்து குறைஞ்சிருது.
1: அப்ப அளவு கம்மியா தான் வரும்.
0: அளவு கம்மியா வருங்க,
1: ஆனா விலை ஏறிக்கும்.
0: விலை ஏறிக்குது, அதான் 70 ரூபா 80 ரூபா கிலோ வந்து.
1: அப்ப நமக்கு எத்தனை கிலோ வரும் அந்த மாதிரி சமயத்துல?
0: அந்த மாதிரி சமயத்தில் 100 கிலோ வருது அப்படின்னா நம்மளுக்கு 60 கிலோ தாங்க வரும். ஒரு 40% குறைஞ்சிருங்க.
1: ஆனால் அது விலையில வந்து நமக்கு சரியாக போயிடும். அது
0: சரியாக போயிருங்க. அதுவும் இல்லாத நாங்கள் வந்து கொஞ்சம் இயற்கையாகவே தான் பண்ணி இது பண்ணுவோம். இந்த நாட்டுரகம் பண்ணி இருக்கிறதுனால நுகர்வோர் வந்து வாங்கி சாப்பிட்றதுனால அதனோட டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனா நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து வாங்குறாங்க. கடைக்காரர் வாங்கி கொண்டு போய் விற்கிறீங்களா இருந்தாலும் சரி, நுகர்வோர் சாப்பிட்றீங்களா இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக வாங்குறாங்க.
1: சரி, இப்போ இதெல்லாம் ஓரளவு பராமரிச்சிருக்கீங்க. வாழையை பொறுத்த வரைக்கும் அதையும் இப்படி இயற்கை முறையிலே தான் பராமரிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க?
0: அது வந்து இயற்கை முறைன்னு சொல்ல முடியாது சார், ரசாயனத்திலையும் கொஞ்சம் பயன்படுத்தி தான் பண்ண வேண்டிய.
1: ரசாயனம் இதெல்லாம் கொடுக்குறீங்க?
0: கொடுத்து தாங்க சார் ஆகணும்.
1: இந்த பூஸ்டர் இது மாதிரிலாம்

0: கொடுக்குறீங்களா?
1: கொடுக்குறோம் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்குறோங்க. பனானா சக்தின்னு சொல்லிட்டு இங்கே கூட திருச்சியில் இதெல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. நாங்கள் இப்போ திருவண்ணாமலை ஒரு காங்காட்சிக்கு போயிருக்கோம், அங்கே கூட இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்து அடித்தோம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு.
0: நிறைய மாதிரி பயிற்சி கல்லூரிகள் இந்த மாதிரி போவீங்களா?
1: டெய்லியும் போவோம் சார். திருவண்ணாமலை போனோம், இங்கே வந்து திருச்சிக்கு வருஷம் வருஷம் வந்துடுவோம். அப்புறம் இடையில வந்து நாங்கள் கண்ணு கேட்டோம்னா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கண்ணு கூட வாங்கிட்டு போய் கூட வச்சிருக்கிறோம்.
0: வேற ஏதாவது நோய் பிரச்சனை ஏதாவது வருதா நமக்கு?
1: நோய் கற்பூர வள்ளிக்கு வரது இல்லைங்க, ஆனால் அந்த ரஸ்தாலிக்கு வந்து கண்டிப்பாக வருதுங்க. அது புடை விடக்குள்ள ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்பத்தில் நல்லாவே கொண்டுகிட்டு வந்துடுறோம், அந்த புடை தள்ளக்குள்ள கண்டிப்பாக நோய் தாக்கி.
0: அதுக்காகவே இப்போ கற்பூர வள்ளி போட்டுட்ருக்கீங்களா?
1: ஆமாம் சார், அது மாதிரி பண்ணுறோம். அப்புறம் என்ன சார் பண்ணுறது, நம்ம எது கொஞ்சம் ஈல்டு கிடைக்குதோ அதுக்கு தான் நம்ம பண்ணி ஆகணும், வேற இது இல்லை.
0: சரிங்க, இப்போ நம்ம வாழையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நோய் இதெல்லாம் வந்துச்சுன்னா யார்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க? எப்படி
1: நாங்கள் பக்கத்தில் சந்தியூர் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கே ஆலோசனைப்படி நாங்கள் வந்து அங்கே கேட்டு தெரிஞ்சு அங்கே அதுக்கு தகுந்தபடி ஒரு ரொம்ப நோய் வந்துருச்சுன்னா ரசாயன மருந்து தான் அடித்தாகணும். இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இயற்கையாகவே பண்ணி கொஞ்சம் பழகினதுனால நாங்கள் மாதம் மாதம் அங்கே வந்து மீட்டிங்க்கு போவோம். சேலம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்துக்கு சந்தியூரில் இருக்குது, அவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்று நாங்கள் அதை செஞ்சுக்குவோம்.
0: சரி, வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாகுபடிக்கு கரெக்டான சாகுபடிக்கு என்னென்ன விஷயங்களை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க? எவ்வளோ இடைவெளியில் நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா
1: சார்? நம்ம ஃபஸ்ட்டு உழவு தான் சார். நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு சிலர் வந்து உடனே ஒரு கிராப் இருக்கக்குள்ளேயே இன்னொரு வாழை போடுறது வந்து இது ஒரு மூணு மாதம் நாலு மாதமாவது காட்டை வந்து நல்லா உழவு பண்ணி தொழு உரம் போட்டு கட்டையை நல்லா தரமான கட்டையாக வந்து நோய் இல்லாத கட்டையாக தேர்ந்தெடுத்து நம்ம வந்து 7.5 to 8 கேப்பில் நம்ம போட்டோம்னா இன்னைக்கு நல்லா ஈல்டு கிடைக்குதுங்க. நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம், எங்களுக்கு அதனால் நஷ்டம் இருக்கு. காற்று காலத்துக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், மரம் மூங்கில் பக்கத்தில் கிடைக்கிது, நாங்கள் கொண்டுட்டு வந்து கீழே ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஒரு அடி ஓட்டை போட்டு அதில் நெட்டு மரத்தை கட்டிடுவோம். அதனால் எங்களுக்கு வந்து காற்றுல கூட சாயறதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: அது ரெகுலராகவே செஞ்சிட்றீங்களா? அதை ஒவ்வொரு வருஷமும் செய்கிறீங்களா?
1: ஒவ்வொரு வருஷமும் செய்கிறோம் சார். இந்த மரம் ஒரு மரம் புடை போட்டுருச்சுன்னா நாங்கள் புடையிலேயே
0: கட்டுவோம். நீங்கள் வாங்கிட்டு வந்து கட்டை வாங்கிட்டு வந்து போடுறீங்கல்ல, அது இப்போ ஒரு இதுக்கு தான் வருதா இல்லை மருத்தாம்பு விடுறீங்க?
1: மருத்தாம்பு விடுறோம் சார்.
0: எத்தனை இது வரைக்கும்?
1: நாங்கள் மூணு ஃபர்ஸ்ட் கட்டை போடுறது ஒன்று, மறுபடியும் ரெண்டு டைம் விடுவோங்க, அப்புறமெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு வேற ஏரியாவில் வந்து நாங்கள்
0: போட்டுக்குவீங்க. இதில் வேற பயிர் போட்டுக்குவீங்க?
1: வேற பயிர், ஊடு பயிராக போட்டுருவோம். ஊடு பயிரை போடுறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்து செனப்பை தக்க பூண்டு இதெல்லாம் வந்து விரைச்சி நாங்கள் அதுக்கோசரமே தண்ணி கட்டி வளர வச்சு கரெக்டாக வந்து ஒரு அந்த சின்ன சின்ன பூ ஒன்று ரெண்டு எடுக்குள்ளாரியே மடித்து உழவு பண்ணிடுவோம், ரொட்டோட்டர் வச்சு இது பண்ணிடுவோம்.
0: சரி, இப்போ நீங்கள் வாழையை பொறுத்த வரைக்கும் வாழை தாறு ஒரு 5-6 ஒரு நாளைக்கு கொண்டு போகிறீங்க, அது இல்லாமல் இப்போ இந்த தண்டு இல்லை மித்த விஷயங்கள் என்னென்னலாம் கொண்டு போய்
1: எல்லாமே கொண்டு போகலாம் சார். புடை கொண்டு போய் விற்கலாம், தண்டு விற்கலாம். புடையெல்லாம் நல்ல சேல்ஸ், தண்டுமே நல்ல சேல்ஸ், எல்லாமே நம்ம திறமைக்கு ஏற்றி எல்லாமே கொண்டு போய் விற்கலாம். உழவர் சந்தையில் அனைத்தும் வாங்குறாங்க.
0: ஒரு சிலர் இலைக்குன்னே இது பண்ணி பண்ணுறாங்க. இல்லை
1: இலைக்குன்னா நம்மளுக்கு அந்த இலைக்குன்னு கட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த இது தெரியலை சார். நம்ம தாரா விட்டு தான் பழகினதுனால நம்ம வந்து நம்மளுக்கு அதுலேயும் நல்ல ஈல்டு தான் சார்.
0: இதுவே நமக்கு ஓரளவுக்கு நம்ம பண்ற செலவுக்கும் வருமானத்துக்கும் பரவாயில்லையா இருக்கா இது?
1: ஆமா, கண்டிப்பா பரவாயில்லையா இருக்குதுங்க. நாங்க இடைத்தரகர்ல யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க, நாங்க நேரடியா நுகர்வோர்களை விற்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்குது. அதனால நம்ம விவசாயத்துல வந்து ஜெயிக்க முடியுது. நாங்க ஓரம் ஃபுல்லா தென்னை வச்சிருக்கிறோம்.
0: தென்னை வேற வச்சிருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, இப்போ ஒரு 1/2 ஏக்கரா இருக்குதுன்னா 1/2 ஏக்கரை சுத்தி தென்னை மரம் இருக்குங்க. வரப்புல ஃபுல்லா இருக்குங்க.
0: என்ன ரகம் வச்சிருக்கீங்க?
1: நாங்க வந்து அரசம்பட்டி நெட்டை குட்டை வச்சிருக்கிறோம்.
0: சரி, நெட்ட குட்ட கிராஸ் வச்சிருக்கீங்களா?
1: ஆமாங்க, அது நல்லா ஈல்டு
0: வச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு அது?
1: அது வச்சு இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது சார்.
0: அப்போ காப்புக்கெல்லாம் காப்பில்
1: இருக்கு இருக்கு, அதுவும் கொண்டு போயிடுவோம். நாங்கள் வந்து தேங்காய்
0: அதையும் கொண்டு போய் வித்துறீங்க?
1: ஆமாம் ஆமாங்க.
0: அப்போ தேங்காய் அப்போ இந்த வருஷம் நல்ல விலை இல்லை?
1: ஆரம்பத்தில் விலைங்க சார், இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ 45-50 ரூபா தான் கிலோ கணக்கு தான், எல்லாமே கிலோ கணக்கு தான், சுரக்காயில இருந்து எல்லாமே கிலோ கணக்கு தான். அதனால இப்போ தேங்காயுமே நாங்கள் கொண்டுகிட்டு போயிடுவோம்.
0: தேங்காயும் அங்கேயே கொண்டு போய் உழவர் சந்தையில
1: உழவர் சந்தையில வித்துறோம். எல்லாமே
0: இளநீ விற்கணும்னாலும் வித்துக்கலாம்.
1: இளநீ விற்கலாம் சார், இளநீ 35-40 ரூபா.
0: மொத்தம் எத்தனை மரம் இருக்குங்க?
1: எங்களுக்கு வந்து ஒரு 100 மரம் இருக்குது சார்.
0: ஓ, இந்த மாதிரி வரப்புல வச்சிருக்கிறது?
1: வரப்புல வச்சிருக்கிறது 100 மரம் வச்சிருக்கிறோம். அது ஒரு 25 அடிக்கு ஒரு
0: மரம்
1: நட்டுருக்கு.
0: அதெல்லாம் கரெக்டாக ஒரே 10 வருஷத்துக்கு முன்னாடி நட்டதுதான், ஒரே ரகம் தான்.
1: அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் கொஞ்சம் மரம் இருக்குது சார், ஒரு 20-30 மரம் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்பா காலத்துல வச்சதுனால வந்து அது என்ன ரகம்னு நம்மளுக்கு தெரியல. நானும் வந்து வாங்கி வச்சது
0: ஆனா எல்லாம் நல்ல காப்புல இருக்கு. எல்லாமே
1: இது எல்லாம் நல்ல காப்பு தான் சார்.
0: தென்னை பராமரிக்கிறதுக்கு அதுல என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு எதுவும் இந்த நோய் இந்த பிரச்சனை எல்லாம்
1: எங்களுக்கு வரது இல்லைங்க சார். நாங்க வந்து
0: அந்த பகுதியில் வேற யாரும் தென்னை

0: நிறைய வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நோய் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம்
1: பக்கத்துலலாம் இல்லை இல்லை ஆனால்
0: பெருசாக இல்லை. நாங்கள் வருஷம் ஒரு டைம் யூனிவர்சிட்டிக்கு மீட்டிங் போகல, அந்த தென்னை டானிக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஒரு தென்னைக்கு பயன்படுத்துவோம்.
1: சரிங்க. இப்போ அதாவது ஒரு பயிர்னு இல்லாமல் பல பயிராக சாகுபடி செய்கிறீங்க.
0: ஆமாங்க,
1: அதாவது
0: கண்டிப்பாக
1: தோட்டக்கலை பயிர்லேயும் சில பயிர்களை
0: அதில்
1: செய்கிறீங்க.
0: பண்ணுவோம் சார். நாங்கள் இப்போ அதுவும் என்ன பண்ணுவோம், இப்போ பந்தல் போட்டிருக்கிறோம்ல, கல் நெட்டு போட்டிருக்கிறோம், சுற்றியும் வந்து வலை அடிச்சிட்டோம். வலை அடிச்சுட்டு அதுக்குள்ளார கோழி,
1: ஓ எத்தனை கோழி விட்டுருக்கீங்க?
0: கோழி ஒரு 50-60 கோழி இருக்குது சார். ஆடு வளர்க்குறோம். ஆடுனா நாங்கள் வந்து குட்டியாக வாங்கிட்டு வந்து அதில்
1: செம்மறியாடா?
0: செம்மறி ஆடு, மேச்சேரி ரகம்னு சொல்லிட்டு ஒரு ரகம்
1: ஆமாம்
0: இருக்குது,
1: ஆமாம் ஆ
0: அந்த ரகம் விட்டு வளர்த்துறோம்.
1: எத்தனை சீசன் வளர்க்குறீங்க? அது எத்தனை வாட்டி வருஷம்
0: நாங்கள்
1: நடக்குது?
0: வந்து ஆடு பொறுத்தவரையிலும் 2 சீசன் தான் சார். எல்லாம் கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால கொஞ்சம் 2 சீசன்
1: தீபாவளி சமயத்தில் விற்கிற மாதிரியா
0: விற்கிற மாரி. இப்போ
1: எத்தனை மாதம் குட்டி வாங்குவீங்க நீங்கள்?
0: நாங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம், அதாவது மாதங்கிறதோட ஒரு 10 கிலோ சைஸில் வாங்குவோம்.
1: வாங்குவீங்க? சரி.
0: வாங்குவோம் ஒரு 20 கிலோ 22 கிலோ அப்படி 25 கிலோ வரக்குள்ள சேல் பண்ணிடுவோம். அங்கேயே
1: அது என்ன மேய விட்டு இது பண்ணுறீங்களா இல்லை ஒரு இடத்துல அடைச்சி ஏதாவது ஷெட்டு கிட்டு போட்டு?
0: ஷெட்டும் இருக்குது சார். நாங்கள் நைட்டில் மட்டும் ஷெட்டில் கொண்டுட்டு வந்து இது பண்ணிடுவோம். காட்டை சுற்றியும் கல் நிட்டுருக்குறோம்ல, அது டைமண்ட் வலை போட்டு விட்டு அதுக்குள்ளார விட்டுட்டோம்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு அதில் இன்னொரு என்ன பண்ணிப்பட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கிற அடியில் இருக்கிற பில்லுலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இது பண்ணிடுவோம்.
1: அது போடுற புழுக்கையும் உங்களுக்கு
0: புழுக்க வந்து கரையான் பிடிக்குங்க. அந்த கரையான் சாப்பிடக்குள்ள கோழிங்க அதை கிளச்சி நல்லா சாப்பிட்டுக்குது. எங்களுக்கு அதில் ஒரு சௌகரியமாக இருக்குது. தண்ணி வைக்கிறதுக்கும் அங்கே உள்ளாரிய தாலி வச்சு நான் அப்படியே பைப்பு கொண்டு போய் விட்டுருவாங்க. ரொம்ப எமர்ஜென்சின்னா செட்டில் ஓட்டிகிட்டு வந்து அடைச்சிருவோம், இல்லைன்னா காட்டிலேயே கூட விட்டுருவாங்க. எங்களுக்கு அதுவும் வந்து பாவக்காய்க்கு இன்னொரு பெஸ்ட் என்னன்னா அந்த எருவு ஓரளவுக்கு ஈடு கொடுக்குது.
1: சரி சரி சரி. அதாவது முழுக்க முழுக்க எப்படி நம்ம வந்து இருக்கிற 5 ஏக்கரையும் முழுசா எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும், வருமானத்துக்கு எப்படி அது வழியா பார்க்க முடியும் அப்படிங்கறத பார்த்து.
0: அப்பெல்லாம் பெரியவங்க செஞ்ச மாதிரிலாம் செஞ்சா கண்டிப்பா வந்து நம்ம பண்ண முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எது எது அழிவுகள் அதிகமா இருக்கோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா விவசாயத்துல வந்து இதுங்க. இப்ப கோழியும் நல்லா சேல் ஆயிருது, ஆடும் வந்து சீசன் போது நல்லா சேல் ஆயிருது, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சேல்ஸ் ஆயிருது. அதனால விவசாயிங்க கொஞ்சம் நல்லா வச்சிருந்தா கூட, ஒரு 1/2 ஏக்கர் வச்சிருந்தா கூட,
1: நீங்க செய்யற மாதிரி எல்லா பயிரும் சேர்த்து
0: கூட்டு பண்ணையமா பண்ணினாங்கன்னா, ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணினாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கும் ஒரு இதா இருக்கும். விவசாயத்துல நஷ்டம் ஆயிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்றதோட நம்மளுக்கு இது மாதிரி போனோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
1: நல்லா சொன்னீங்க, நம்பிக்கை அளிக்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதாவது ஒரு பயிரா இல்லாம எல்லா பயிரும் போடணும், எல்லாத்தையும் வச்சுக்கணும்.
0: ஆமா சார்.
1: ஒரு வருமானத்தை வந்து நம்மளே பெருகிக்கணும், உழவு சந்தை மாதிரி இடத்துக்கு நீங்களே போய் முயற்சி
0: பண்ணி சிகப்பு பூசணி போடுவோம், அது எங்களுக்கு இன்னும் இதா இருக்குது.
1: சரிங்க. இப்போ இந்த அனுபவத்தை எல்லாத்தையும் கேட்டவங்களுக்கும் உங்கள்ட்ட பேசணும்னு தோணும், பேசணும்ன்றவங்க எந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசுறது?
0: 97 88 49 15 29.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: 97 88 49 15 29.
1: நன்றிங்க, உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னது.
2: சேலம் மாவட்டம் பெருமாப்பட்டி எஸ் பச்சமுத்து ஐயாவோட அனுபவத்தை கேட்டியா?
3: கேட்டேங்கா. வாழை சாகுபடி, கோவக்காய் சாகுபடி, காய்கறியும் சாகுபடி, கூடவே தென்னை வளர்ப்பு, கோழி ஆடு வளர்ப்புன்னு நல்லா திட்டமிட்டு வருமானத்தை ஈட்டி வராரு. ஆனாக்கா இப்ப இருக்கிற காலநிலை மாற்றத்துல பூச்சி தாக்குதலுக்கு தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்குதுக்கா.
2: நீ சொல்றதும் சரிதான் தாரிணி, எனக்குமே அப்பப்ப இந்த பூச்சி தாக்குதல் வரதான் செய்யுது. என்ன பண்றது, கொஞ்சம் பூச்சிக்கொல்லிகளை அப்பப்ப தெளிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் காய்கறி சாகுபடியாச்சே, நாம இயற்கை முறையில தான் பண்ணணும்.
3: அதுவும் இந்த பூச்சிலேயே சார் உறிஞ்சும் பூச்சி இருக்கு பாரு, அந்த தாக்குதல் தான்க்கா பெரும்பாடா இருக்கு.
2: ஆமா தாரிணி, நம்ம சாரு சமீபத்துல சேலம் போயிருந்தாருன்னு சொன்ன
3: இல்லையா? ஆமா.
2: அங்க சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்துல இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவங்களை சந்திச்சு இத பத்தி தான் பேசினாரு.
1: சார் வணக்கங்க. சார்
4: வணக்கம் சார்.
1: மாடிப்பட்டம் அப்படின்னு பேசும்போது தோட்டக்கலை பயிர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான பட்டமாக தான் பார்க்குறோம். காய்கறி பயிர்கள் வந்து சாகுபடி செய்வாங்க. குறிப்பாக இந்த காய்கறி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒரு குறுகிய கால பயிரே போடுறாங்க, உடனே அவங்களுக்கு அது அறுவடை எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இருப்பாங்க. ஏற்கனவே பொதுவாக ஒரு எண்ணம் என்ன அப்படின்னாலே, இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார்ட்டையும் இருக்குது. அது ஒரு ஓரளவுக்கு உண்மையும் கூட. அப்ப இந்த வருஷம் இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க எப்படி வந்து இந்த காய்கறி பயிர்கள் சாகுபடி

0: தேர்தலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா இந்த தாக்கத்தில் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: பொதுவாக தோட்டக்கலை பயிர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சாறு உறிஞ்சிற பூச்சிகளினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளினுடைய கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து முதல் படி அந்த பூச்சிகள் மேலாண்மையில். காய்கறி பயிர் சாகுபடி செய்கிறோம், கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இந்த மாதிரியான பயிர்கள் வந்து சாகுபடி செய்யும்போது வரப்பு பயிராக நமக்கு வந்து இரண்டு வரிசையில் நெருக்கமாக சோளம் அல்லது மக்காச்சோளம் வந்து வரப்பு பயிராக சாகுபடி பண்ணும்போது இந்த பூச்சிகள், சாறு உறிஞ்ச பூச்சிகளுடைய தாய் பூச்சிகள், அதே மாதிரி பயிர் சிலந்திகள் வந்து நம்ம பயிரை தாக்காமல் அந்த வரப்பு பயிர்லே தடப்பட்டு பாதிப்பு வந்து குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு எளிய முறை, இது வந்து செய்யலாம். அடுத்ததாக வந்து என்னன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஒட்டும் பொறிகள், இந்த ஒட்டும் பொறிகளில் மஞ்சள் ஒட்டும் பொறி, வெள்ளையி, அந்த அஸ்வினி பூச்சியினுடைய தாய் பூச்சிகள், பறக்கிற நிலையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து எளிதில் வந்து கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவுது. அதே மாதிரி நமக்கு தத்து பூச்சிகள், பச்சை தத்து பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சள் ஒட்டும் பொறிகள் பயன்படுது. அதே மாதிரி இலைப்பேன் முக்கியமான பிரச்சனை மிளகாயில், மிளகாயில் இலைப்பேனை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் நமக்கு வந்து வெள்ளை நிற ஒட்டு பொறிகளும் நீல வண்ண ஒட்டும் பொறிகளும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 10 என்ற வேதத்தில் பயன்படுத்தலாம். 10 தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு வச்சு பழைய பெயிண்ட் டப்பாக்களில் வந்து இந்த மாதிரி நீல வண்ணம் அல்லது மஞ்சள் வண்ணம் அல்லது வெள்ளை வண்ண பூச்சிகளை வந்து பயன்படுத்தி அதன் மேலே வந்து ஒட்டும் தன்மை கொண்ட விளக்கெண்ணெய் அல்லது கிரீஸ் தடவி வைக்கும்போது பயிரோட உயரத்துக்கு தகுந்தாற்போல் வைக்கணும். இப்படி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பயிரில் வரக்கூடிய அந்த சார் உறிஞ்சிகள் பூச்சியை கண்காணிக்கவும்.
0: இது எந்த சமயத்தில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் சார்? இப்போ பயிர் போட்டு எவ்வளோ நாள் கழிச்சு இதை நம்ம வைக்கலாம்?
1: பொதுவாக வந்து பயிர் நடவு பண்ண 15 நாள்லேருந்தே இதை வைக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கு வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் மற்ற விவசாயிகள் சாகுபடி செஞ்ச பயிரிலிருந்து நம்ம பயிருக்கு வரலாம், அல்லது இந்த பூச்சிகள் பயிர் இல்லாத சமயங்களில் களைச்செடிகளில் அல்லது வயல் ஓரங்களில் இருக்கக்கூடிய செடிகளில் அது இனப்பெருக்கம் செஞ்சு இருக்கும். அது பயிர் செஞ்ச உடனே நம்ம வயலுக்கு வரும். அதனால நம்ம வந்து நடவு போட்ட 15 நாள்லேருந்தே இந்த கண்காணிப்பில் ஈடுபடுறது இந்த மாதிரி எல்நினோ காலங்களில் மிக மிக அவசியமாகுது. இப்போ வந்து நமக்கு வந்து எளிய முறையில் நம்மளே செஞ்சுக்கலாம். இது வந்து கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கடையில் கூட வாங்கிறதுக்கும் இருக்குது. நமக்கு மஞ்சள் அட்டைகள் இருக்குது, அதே மாதிரி நீல வண்ண அட்டைகள் இருக்குது, வெள்ளை அட்டைகள் இருக்குது. அது வந்து ஒட்டும் பசையுடன் வருது, அது ஒரு முறை தான் பயன்படுத்தலாம். இதுவே நம்ம வந்து பழைய காலி டப்பாக்கள் அல்லது பிளாஸ்டிக் பைப்புகள், பிவிசி பைப்புகளில் வண்ணத்தை தடவிட்டு நம்ம அதுக்கு மேலே விளக்கண தடவி வச்சோம்னா ஒவ்வொரு 10 நாளுக்கு ஒரு தரம் அந்த நீல வண்ண பொறியோ அல்லது மஞ்சள் வண்ண பொறியோ வந்து நம்ம தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம ஒட்டுறதுக்காக விளக்கெண்ணையோ அல்லது கிரீஸோ தடவிட்டோம்னா தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ பயிர் வளர வளர இந்த ஒட்டும் பொறிகளினுடைய உயரத்தை வந்து அதிகப்படுத்திட்டு வரணும். அதுதான் இது வந்து நமக்கு வேற இடங்கள்லேருந்து வர பூச்சிகளை முதல்ல கண்காணித்து கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம பயிரில் பாதிப்பு வராமல் தடுக்க முடியும். இது வந்து ஒரு எளிய முறை. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னாக்கா பயிர் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது வந்து நிறைய விவசாயிகள் பண்ணுறதுல நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கொடுக்கணும். காய்கறி பயிர்களுக்கான நுண்ணூட்ட சத்துக்களே வந்து பார்த்தீங்கன்னா நமது தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து உற்பத்தி செஞ்சு தராங்க.
0: எத்தனை நாள் நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் சார்?
1: ஒரு பயிர் நடவு செஞ்சு 30 நாளில் இதை வந்து தெளிக்கலாம். இந்த மாதிரி தெளிக்கும் போது அந்த பயிர் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆரோக்கியமான பயிராக இருந்தது அப்படின்னாக்கா சாறு உறிஞ்சிற பூச்சிகளினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகாது. இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி நம்ம நுண்ணுயிர் உரங்கள் வந்து பயன்படுத்துறோம். நுண்ணுயிர் உரங்கள் வந்து நமக்கு வந்து அசோஸ்பயர்லாம் பாஸ்போ பாக்டீரியா அப்படின்ற நுண்ணுயிர்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஸ் சாம்பல் சத்தை கரைச்சு தரக்கூடிய ஒரு பாக்டீரியம் வந்து இருக்கு. இல்ல நம்ம நடவு செஞ்சது பின்பற்றும் கூட நம்ம வந்து ஒரு 30 நாளுக்கு அப்புறம் கூட குப்பை கலந்து இதை போடலாம். இந்த அசோஸ்பயர்லாம் பாஸ்போ பாக்டீரியா வந்து நம்ம நடவு செய்யறதுக்கு முன்னாடி குப்பை எருளை கலந்து வயலுக்குள்ள போட்டோம்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை வந்து கரைச்சி தரும்.
0: பொட்டாஷ் சாலிபிளைசிங் பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம மண்ணில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொட்டாஷ் சத்தை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்களாங்க சார்?
1: ஆமாம், ஏற்கனவே இருக்கு கரையிற நிலையில மாற்றி பயிர் எடுத்துக்க தகுந்த அளவுக்கு தரும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சாம்பல் சத்து நல்லா கிடைச்சது அப்படின்னாக்க அது வந்து பயிருக்கு பூச்சிகளுடைய தாக்குதலை குறைக்கக்கூடிய திறன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து அந்த பயிரினுடைய தண்டு பகுதி, இலைப்பகுதி, அதனுடைய செல் அப்படின்னா திசு வந்து நல்ல கடினமாயிடும். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி அதுல இருந்து சாறு உரியறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால இதனுடைய பெருக்கம் வந்து குறைவாக

0: பொதுவா வந்து நம்ம வறட்சி காரங்கள் மட்டும் இல்ல, நல்ல மழை பொழியும் சமயங்கள்ல கூட நமக்கு வந்து இந்த நுண்ணுயிர் உரங்கள், அதே மாதிரி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அது கரைச்சி தரக்கூடிய பாக்டீரியங்கள், பொதுவாக ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியான்னு ஒன்று இருக்கு. அதாவது துத்தநாக சத்தை பயிருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த துத்தநாக சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் சரியான அளவில் வந்து நமக்கு கிடைச்சதுனாவே பயிர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே வந்து சாறு உறிஞ்சு பூச்சிகளுடைய எண்ணிக்கை வந்து பெருகாது.
1: அடுத்து இதே மாதிரி மானாவாரியில் போடக்கூடிய பயிர்கள்லையும் இந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்? வெங்காயமா இருக்கட்டும், இல்ல மரவள்ளியாக இருக்கட்டும், ஆமணக்கு இந்த மாதிரி போடக்கூடிய மானாவாரி பயிர்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும்?
0: நமக்கு வந்து மானாவாரி பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து பார்த்தோம்னா சோளம், மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகை பயிர்களில் பச்சை பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு அதிகமாக சாகுபடி செய்வாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஆமணக்கு வந்து ஒரு நல்ல மானாவாரி பயிராக இருக்குது. இந்த மாதிரி பயிர்களில் பொதுவாக நல்ல பருவமழை பெய்யக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளை தவிர இந்த மாதிரி வறட்சி நிலையில வரக்கூடிய பூச்சிகளினுடைய இது வந்து மாறும், அந்த தாக்குதல் வந்து மாறும். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப சோளம், கம்பு அந்த மாதிரி பயிரை எடுத்துட்டோம்னாக்க, நமக்கு வந்து செம்பேன் சிலந்தி, அது வந்து நம்ம விவசாய மக்கள்கிட்ட சூறா அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தாக்குதல்லாம் இது வந்து என்னன்னாக்க, இலையினுடைய மேற்பரப்புல அடிப்பரப்புல இருந்துட்டு இந்த சிலந்திகள், பயிர் சிலந்திகள் வந்து பச்சத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால பயிரினுடைய வளர்ச்சி வந்து தடைபடும். பொதுவாக வறட்சி நிலவக்கூடிய சமயங்கள்ல, நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த செம்பேன் சிலந்தியினுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். அது நம்ம ஏற்கனவே கண்கூடா பார்த்திருப்போம். பயிர் சிலந்தி வந்து பார்த்தோம்னா இப்ப எல்நிலா காலத்துல அதிகமா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இந்த சமயங்கள்ல மருந்து தெளிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பல், அடுப்பு சாம்பல்ல வந்து ஒரு நல்ல மெல்லிய துணியில உள்ள கட்டிட்டு மேலே வந்து தெளிக்கணும். அந்த காலை நேரத்தில் வந்து எந்த செடியோ அல்லது எந்த பக்கத்தில் இருக்கோ அங்கே மட்டும் தெளிச்சாவே போதும், இந்த செம்பேன் சிலந்தி வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். பொதுவா வந்து என்னன்னா, அடுப்பு சாம்பல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அடுப்பு சாம்பலை ஒரு காசி துண்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம வேட்டி துணியில வந்து கொட்டிட்டு அப்படியே உதறிட்டு வரணும் நல்ல டைட்டா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் கறி துண்டு அந்த மாதிரி இருந்ததுனாலும் வெளியில வராது, மெல்லிய துகளா இருக்கக்கூடிய சாம்பல் மட்டும் விழும். அப்ப வந்து இந்த செம்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் சிலந்தி வந்து இறந்து போயிடும். இது வந்து செய்யறதுக்கு சொல்றது என்ன, முதல் நிலை என்ன அப்படின்னா, நம்ம பயிர் நல்ல நிலையில இருக்கா இல்லையான்னு வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்போதான் இந்த பெருக்கத்தை வந்து தடை பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே நம்ம வந்து எந்த இடத்துல தாக்கம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தெளிச்சா போதும். மற்ற பொதுவா இருக்கக்கூடிய பருவகாலம் மாதிரி இந்த சமயத்துல 10 நாளுக்கு ஒரு தரம் வயலுக்கு போய் பார்க்கறது, 15 நாளுக்கு ஒரு தரம் வயலுக்கு போய் பார்க்கறது அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா 3 நாளைக்கு ஒரு தரம் வயலை சுத்தி நல்லா பார்க்கணும். அப்பதான் இந்த பூச்சியினுடைய தாக்குதல் இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படி இருந்ததுன்னா எங்க இருக்கோ அந்த இடத்துலயே அந்த பூச்சிகளுடைய கட்டுப்படுத்துறதுதான் சால சிறந்தது.
1: இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்ல அவங்களோட சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நேரடியாக அவங்கள்ட்ட கேட்டு விவரம் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க, எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னுடைய தொடர்பு எண் 944-3-5-0-9-4-3-8.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க சார்.
2: அக்கா, சாரொறிஞ்சு பூச்சிகளை ரொம்ப ஈஸியா கட்டுப்படுத்திடலாம் போலயே.
3: ஆமா,
2: சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவங்க சொன்ன மேலாண்மை முறைகளை சரியா கடைபிடிச்சோம்னா பொருளாதார இழப்பு இல்லாம பயிர் மகசூல எடுத்துடலாம்.
3: ஆமா தாரணி, விவசாயிங்க நாம எப்பவும் தினமும் போய் பயிரை பார்த்தாலே போதுமே, பயிருக்கு என்ன தேவைங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். பூச்சி தாக்கி இருக்கானும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தேவையானதை கொடுத்து மேலாண்மை சரியா செஞ்சிடலாம். என்ன, நான் சொல்றது சரிதானே?
2: சரிதான்க்கா.
3: அப்புறம் தாரிணி, நம்ம ரவி சார தொடர்பு கொள்றதுக்கு அந்த நம்பரை குறிச்சுக்கிட்டியா இல்லையா? இன்னொரு தடவை சொல்றேன், கரெக்டா குறிச்சுக்கோ. 9-4-4-3-5-0-9-4-3-8. சரி, எனக்கு மணியாச்சு, நான் கிளம்புறேன்.
2: இரு, 5 நிமிஷத்துல கோவக்கா கூட்டு வச்சிடறேன், சாப்பிட்டு போலாம்
3: அப்படிங்கிற.
2: ஆமாங்கிற.
4: நிகழ்ச்சியில் இனி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை மறுநாள் புதன்கிழமை காளான் வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில்

சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள், நிர்வாகம், வணிக காளான் வளர்ப்பு, செயல் விளக்கம், காளான் வளர்ப்பில் அனுபவம் வாய்ந்த தொழில் முனைவோர்களின் சொற்பொழிவு, சந்தை தகவல், காளானில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் தயாரிப்பு முறைகள் போன்றவை எடுத்துரைக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளோர் நாளை மறுநாள் புதன்கிழமை காலை 9 மணிக்கு ₹590 பயிற்சி கட்டணமாக செலுத்தி நேரடியாக முன்பதிவு செய்து கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 9944-39-82-39 தொடர்பு எண்கள் மீண்டும் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு

தொடர்பு எண்கள் மீண்டும் 04311 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 99-44-39-82-39. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டில் காரிஃப் பருவத்தில் குறுவை நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு எல்நினோ நிகழ்வு காரணமாக வெப்பநிலை அதிகமாகவும் பருவமழையின் அளவு குறையவும் வாய்ப்பு உள்ளது என்பதால் இயற்கை சேதாரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விவசாயிகள் தங்களது நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்திட்டத்தில் குத்தகைக்காரர் உட்பட அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெற்பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாய். பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக் கிளைகளில் தொகையினை செலுத்தி ரசீதினை பெற்றுக் கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்ப படிவம், முன்மொழிவு படிவம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், ஆதார் நகல், ஆதார் எண் இணைக்கப்பட்ட KYC பூர்த்தி செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்றவை தேவையான ஆவணங்களாகும். குறுவை நெற்பயிரில் காப்பீடு செய்ய இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி தேதி என்பதால் விவசாயிகள் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம், கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரை.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினர் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக பாராட்டியுள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேக்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய தமிழக அரசின் உத்தரவு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இளைஞர்கள் வேலைக்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில் இந்த பணி நியமனத்தை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இயற்கை வளங்கள் துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் விவசாயிகளின் நலனையும் எதிர்கால வேளாண் வளர்ச்சியையும் மையமாக கொண்டு வேளாண்மை கொள்கைகளை வடிவமைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்களுக்கு நிதிநிலை அறிக்கையில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். சென்னை அமைந்தகரை வட்டம் பாடிக்குப்பம் அருகே கூவம் ஆற்றுப்பகுதியை தூர்வாரி சீரமைக்கும் பணியையும், சோழிங்கநல்லூர் வட்டம் ஒக்கியம் துறைப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஒக்கிய மடுவினை தூர்வாரி சீரமைக்கும் பணியையும் மாநில

ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்து கள ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் சார்பில் சமூக உரையாடல், பணியிட ஒத்துழைப்பு மற்றும் குறைதீர் நடைமுறைகள் குறித்த ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழிலாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் எந்தவொரு கட்டணமும் வசூலிக்கக்கூடாது என்றும், இது தொடர்பான புகார்கள் பெறப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் வேப்பங்குழி காணிக்கைபுரம் இடையேயான ரயில்வே கேட்டை மூடுவது தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு சுரங்க வழிப்பாதைகள் அமைத்துக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் வரும் 1ஆம் தேதி முதல் அனைத்து பேருந்துகளும் நரியம்பாளையம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் 10 ஊராட்சிகளில் பருவநிலை பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தடுப்பணைகள் கட்டுவது, நீர்வழித் தடங்களை மேம்படுத்துவது உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலாப் பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணசுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் ஆடி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சீன ஹாங்ஸுவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஒலிம்பிக் வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல் ஆகியோர் பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு ஆடவர் 200 மீட்டர் பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக் நீச்சல் இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் சஜன் பிரகாஷ் தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் ஸ்பெயினின் மாண்டஸை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு இசை இனிமை கேட்டு நினைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. சென்னை வந்து நகரங்களில் இரவு நேரங்களில் அதிகமான வெப்பம் உணரப்படும் நகரங்களில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறதா ஒரு ஆய்வு தெரிவிக்குது. இந்த இரவு நேரங்களில் நம்ம ஊர்களில் நிலவக்கூடிய இந்த வெப்பத்தை சமாளிக்க இனிமையான பாடல்களோட தென்றல் காட்டை கேட்டு நாம் பாடலை கேட்டு ரசிக்கலாம். காற்றலைகளில் இரவு இசை இனிமையில் நமக்கு பிடித்த 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொற்று வர வேண்டிய தொலைபேசி எண்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 04-3-1-246-102-1 அல்லது 240-102-1.

0: நேரம் 8:11 ஆக போதுங்க. இரவு இசை இனிமை கேட்டடைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நம்முடைய நெய்யும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: இசை விருந்தினர்கள் இணைவது திருச்சியிலிருந்து இரமலை கிராமத்தில் கண்ணன் சார்.
0: கண்ணனையா, இந்த இரவு பொழுது இனிமையாக்க என்ன பாடல்?
1: வீரா படத்திலிருந்து கொஞ்சி கொஞ்சி அழைத்தோட
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க. நன்றி.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் இணைவுக்கு இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்துண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இன்றிரவு 9:30 இனிய ராகம். இன்றிரவு 10 மணிக்கு அரங்கு இசையில் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வாசித்திருக்கும் வயலினிசை. தண்டமுடி சுமதிராம் மோகன்ராவ் மிருதங்கம், சுகன்யா ராம்கோபால் கட்டம். நிறைவு பெற்றது இரவு இசை இனிமை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
3: ஆமாம் சார், என் பேரு சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியரா நீங்க.
3: அதெல்லாம் ஒண்ணும்ல சார், எனக்குரிய வேலைய அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
3: இது என்னோட அப்பா கத்து கொடுத்த பழக்கம் சார்.
2: உங்க அப்பா?
3: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
2: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எங்க அப்பா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கை நீட்டுறதில்லை, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
2: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
3: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில போனா அதுதான்.
2: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம்.
3: இல்ல சார், வந்து
2: ஆட வாங்க சிவா, முதல் தடவையா சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயா கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்க வண்டியை நீங்க எங்க பார்க் பண்ணிருக்கீங்க?
3: நான்

0: பஸ்ல தான் வர்றேன் சார்.
1: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
0: இல்லை, என்கிட்ட வண்டி இல்லை, இனிமே தான் வாங்கணும்.
1: என்னங்க சொல்றீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போறாங்க.
0: நம்ம சம்பளத்துல கார் எப்படி சார்?
1: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா
0: சார்? மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கிறேன்.
1: அது சரி சிவா, உங்க ஒய்ஃப் எங்க வேலை பாக்குறாங்க?
0: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது.
1: அட என்ன சிவா, நீங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. உங்களை சரியா இன்னும் யாரும் மோல்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
0: எங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவரை மாதிரியே வளர்த்துட்டாரு.
1: உங்க வாழ்க்கைய நீங்க வாழணும்ல?
0: எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா அப்பா.
1: அடடா, அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
0: கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வழிதான்.
1: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
0: ஓகே சார், நம்ம கிளம்பலாம். 2 ஃபைல் பெண்டிங் இருக்கு
1: சிவா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனா இங்க யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்ககிட்ட தேடி வருவாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
0: இல்ல சார், ஃபைல் கிளியர் பண்றது என்னோட வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
1: சிவா சத்தமா சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேர் வச்சிருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
0: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
1: உங்களால உங்களை மாத்திக்க முடியாது, ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், 2-வீலர் வாங்கணும், 4-வீலரும் வாங்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு.
0: அப்படியா, என்ன வழி சார்?
1: அதுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல.
0: சார் சார், வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு சார்.
1: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமாக வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? பை தி வே, அங்கே நிற்கிது பாருங்க, ரெட் கலர் காரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது 2வது காரு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
0: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்க.
1: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
0: சிம்பிளாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
1: வெரி குட், வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிசினஸ் டெவலப் பண்ணணும்.
0: ஓகே கணேசன் சார், இதுல நாம என்ன செய்யணும்?
1: வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல 10,000 மட்டும் கட்டி உறுப்பினரா சேரணும்.
0: சரி,
1: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்துல 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
0: இதுல எப்படி சார் கார் வாங்குறது?
1: சொல்றேன் சொல்றேன் சிவா, நாம இதுல ஏஜென்ட்டா மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜென்ட்கள் உருவாக்கலாம்.
0: சரி,
1: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்கிறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனா காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
0: ஓகே ஓகே, இப்ப உறுப்பினர்களை எங்க தேடுறது?
1: வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒய்ஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகள்ல உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
0: பதவி உயர்வா?
1: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு, 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும், அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான். நீங்க வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
0: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா, உடனே சேருவாங்களா?
1: பேசணும் சிவா, பேசணும், அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
0: அது அது வந்து
1: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
0: ஓகே சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
1: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
0: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
0: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமா தான் வளர்மதி, அவர் வர்றதுக்குள்ள இதை பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
0: ஒரு 5 நிமிஷம் இருங்க. நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்!
0: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலைய விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
1: வாமா என் செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
0: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலைய விட்டுறலாமா?
1: ஆமா, உண்மையதான் சொல்றேன்.
0: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
1: வளரு? கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
0: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
0: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள 2 கார் வாங்கியிருக்காரு வளரு.
0: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
1: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரும் மிடில் கிளாஸ் தான்.
0: அப்புறம் எப்படி அவரால் கார் எல்லாம் வாங்க முடியுது?
1: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
0: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது.
1: வளரு, வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
0: எனக்கு புரியலங்க.
1: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
0: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
1: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000.
0: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
1: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்டா மாறுறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
0: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
1: அது அது பாட்டுக்கு இருக்கும், இது சைடு பிசினஸ்.
0: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
1: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
0: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன் கூட வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
1: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க? சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட ரெடி பண்ணு.
0: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டில் இல்லை, காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
1: அப்பான்னதுதான் ஞாபகத்துக்கு வருது வளரு. இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழி ஆரம்பிச்சிருவாரு.
0: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
1: ஆமா வளரு, ஆமா.
2: ஹலோ ஹலோ,
3: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான், 10 to 11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க, நேத்து வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்களை உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம் தான் கோல்டு ஸ்டார் ஆவாங்க, ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்டு ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.

0: சார், ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
1: நோ நோ நோ சிவா, உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பால் தான் சிவா, உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசாக நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
2: உங்கள் வழிகாட்டுதலுக்கு முன்னால் என்னோட தியாகம் ஒன்றுமே இல்லைண்ணா.
1: ஆ, நல்லது வளர்மதியம்மா. இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்கள் சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
2: அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்.
3: சிவா, சிவா,
0: கூப்பிட்டீங்களாப்பா?
3: ஆ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
0: அப்பா, என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
3: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
0: என்னப்பா?
3: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
0: அப்பா, இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூம். இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
3: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
0: அப்பா, எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்னப்பா கண்டீங்க?
3: சிவா, நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் பிள்ளை என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
0: அப்பா
3: வேண்டாம்ப்பா, விட்டுருச்சுப்பா.
0: விட முடியாதுப்பா, புலி வாழை பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
3: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துரு. எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம்ப்பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிரும்.
0: அப்பா, ஏன்பா இப்படி அபசகுனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்காங்க. இத்தனை பேரும் தெரியாமல சேர்ந்திருக்காங்க.
3: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
3: இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலம்மா, உண்மையத்தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்கிது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
0: என்னது என்னது, உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊரு ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
3: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
2: மாமா, நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
3: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்றேன்.
0: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
3: நெகட்டிவா ஆயிட கூடாதுன்னு தானே சொல்றேன்.
0: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிவுப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
3: சரிப்பா, லாரி பிசினஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. அதிகமான கமிஷன் வந்து என் மனச ஏதோ உறுத்துது.
0: அப்பா, யாரையும் நாங்க ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யறோம்.
3: இல்ல இல்லப்பா, நியாயம் இல்லாத பிசினஸ். எதுவானாலும் அது நிலைக்காது.
0: அப்பா, என்ன கோபப்படுத்தாதீங்க. நியாயம் என்ன சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல. என்ன நல்லது நடந்துச்சு, அம்மா திடீர்னு இறந்து போனாங்க. அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
3: சிவா, எதை எதோட முடிச்சு போடுற, அம்மா இறந்தது கடவுள் சித்தம். முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
0: சரி.

0: உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. மனசு வலிக்குதுப்பா.
1: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும்? அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும். நமக்கு ஒன்றும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசாக காரில் வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போகிறதும் எங்கேயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
0: பாருங்க. வீடுன்னு இருந்தால் நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க. காரில் என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா. அதை பார்த்துதான் அக்கம் பக்கம் எல்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
2: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
0: நரகத்தில்
2: இருக்கிற மாதிரி இருக்கப்பா. போதும் போதும், உன்னோட அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
0: அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
1: சிவா என்னப்பா சொல்ற?
2: அம்மா வந்த வீடுடா. நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
0: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
3: என்னங்க ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
0: சாமி இரு போட்டோம்.
3: ஹலோ அண்ணா. ஆமாண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ண்ணா? ஏன் பதற? இந்த எழுப்புறேன் இருண்ண, இரு கொஞ்சம் இரு. என்னங்க? எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
0: தூங்க விட மாட்டியா? என்னன்னு கேளு.
3: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
0: கொடு மாப்பிள. என்ன விஷயம்? யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை. வெப்சைட்ல பார்க்க சொல்லுது. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கு மாப்பிள. பிரான்ச் ஆபீஸ்ல கேட்க சொல்லு, செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் மாப்பிள.
3: ஏதும் ப்ராப்ளமா?
0: ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணே ஒரு சந்தேக பிராணி. எது கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகிக்கிறோம்.
3: அப்படி என்னங்க டென்ஷனு? நான் வேணா பேசட்டுமா அண்ணங்கிட்ட?
0: வேணா வேணா வேணா, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹீட்டர் போடு, குளிச்சுட்டு வந்துடு.
3: என்னங்க என்னங்க?
0: ஏ இருமா இரு, வந்துடுறேன்.
3: ஐயோ சீக்கிரமா வாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
0: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற வரமாட்டேனா?
3: என்னங்க
0: என்ன புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக்
3: பண்ணிக்குவோம். ஏங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு போன் பண்ணி பார்க்கலாமா?
0: இரு இரு இரு, நானே போன் பண்ணுவேன். என்ன ரிங்கு ஃபுல்லாக போகுது, எடுக்கவே இல்லை.
3: இருங்க.

0: அவங்க வைஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பாக்குறேன்.
1: சரி, ஃபோன் பண்ணு. நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி
0: பாக்குறேன். சரிங்க. யூ ரிங் போது எடுக்க மாட்டேங்கறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுறேன்க்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
1: வளரு, என்னாச்சு, ஏன் அலறற?
0: என்னங்க, அந்த கணேஷ் அண்ணா இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
1: நிறைய
0: பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிருச்சுங்க, பணம் பூரா போயிருச்சு.
1: நீங்க
0: விவரமானவரன் தலையாட்டுனே இப்படி ஏமாளினு தெரியாம போச்சே.
1: கூடாது. வாங்கப்பா. நீங்க
2: சிவா?
1: அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா.
2: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
0: மாமா எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
2: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
0: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகைய கலட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
2: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
1: சொல்லுங்கப்பா,
2: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
1: அப்பா எப்படிப்பா, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
2: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க
1: அப்பா. அப்பா இதை மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராசை கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தடை மாறி போயிட்டேப்பா.
2: முதல்ல அழுவதை நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
1: சொல்லுங்கப்பா.
2: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வீடு நரகம் ஆயிடுச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
1: அப்பா எங்களோடய இருந்துருங்களேப்பா.
0: ஆமாம் மாமா, நீங்கள் வேணுமாமா எங்களுக்கு?
2: ஆ நான் வருவேன், ஆனா இப்ப இல்ல. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன், பயப்படாம இருங்க. சரி நான் போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
4: சார் வணக்கம்.
1: வணக்கம். நீங்க?
4: என் பேரு வினோத், உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
1: ஆபீஸ் வந்து பாத்துக்கலாமே
4: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
1: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
4: புரியற மாதிரியே சொல்றேன் சார், உட்காருங்க சார் ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
1: சொல்லுங்க
4: சார். நேரடியாவே நான் வரேன். புது எம்எல்எம் இது, நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல அது மாதிரி இல்லை. எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம்.

0: சுத்தமாகவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸாக கிடைக்கும் சார்.
1: சார், எது வேணாலும் என் உழைப்பால் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன். ரொம்ப நன்றி
0: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிக்கிறது பாருங்க, புது புல்லட்டு, அது உங்களுக்கு தான் சார், எடுத்துகிட்டு போங்க.
1: 6 மணிக்கு பஸ் வந்துடும், புல்லட்டை விட பஸ்ஸு காஸ்ட்லி, வரட்டுமா
0: சார்? ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இந்த புது புல்லட்டில் தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவியை, பிடிங்க சார், இந்தாங்க சார்.
1: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார். சாவியில் சார் விடுங்க சார். சார் எங்கே போகிறீங்க சார்? சாவி விட்டு எங்கே சார் போகிறீங்க?

0: சார் எங்க போறீங்க சார்? சாவி விட்டு எங்க சார் போறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார், நில்லுங்க சார், கூப்பிடுறல, நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
1: சிவா.
0: அப்பா என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்ட இருந்து? என்ன நடக்குது இங்க?
1: அப்பா வாங்கி கொடுத்தத வேணான்னு சொல்லிருவியா?
0: அப்பா, அப்பா நீங்களா?
1: நான் தான் சிவா, வினோத் நான் அனுப்புன ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும், அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம், அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு தான் இந்த புல்லட்டு பரிசு.
0: அப்பா நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருங்க எனக்கு. நான் உங்கள் பையன்ப்பா.
1: சிவா, இப்போதான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குப்பா. எடு வண்டியை வீட்டுக்கு.
0: ஓகேங்கப்பா. நேயர்கள் இதுவரை கேட்டது மாயத்தூண்டில் வானொலி நாடக விழா நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் சிவாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், வளர்மதியாக சாந்தி சுரேஷ், சிவாவின் அப்பா சுப்பிரமணியனாக ஜோசப் டிசௌசா, நண்பர் கணேசனாக ஆர் ஞான வடிவேல் மற்றும் வினோதாக எல் என் ஜி ரவிசங்கர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி.
2: This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. Public Examinations Amendment Bill introduced in Lok Sabha proposing stricter action in paper leak cases. Both houses of parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition on alleged police action during protests over NEET issue. Uttar Pradesh government sets up a four-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Orissa. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver medal in women's 53kg category. And now the news in detail. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, introduced the bill in the House. However, both the Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition parties on alleged police action during students' protest over NEET issue. Our report.
3: For the sixth consecutive day of the monsoon session, the proceedings of both the Houses of Parliament continued to remain disrupted amid ruckus by the opposition. On the first day of the second week of the session, Lok Sabha and Raj Sabha faced repeated adjournments as opposition members demanded withdrawal of FIRs filed against students during the protest on the NEET issue. Lok Sabha saw 4 adjournments while Raj Sabha faced 5 adjournments. Amid opposition uproar, the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced in the Lok Sabha today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation aims to strengthen the transparency, fairness and integrity of the examination system by establishing a robust legal framework while safeguarding the future of the students. It incorporates several significant provisions including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines up to 10 crore rupees and the seizure of the properties of convicted offenders. Parliamentary Affairs Minister Kiran Rijiju alleged that Congress and its allies are deliberately not allowing discussion in the House.
4: I would like to thank you for providing adequate time for discussion on this very important bill. A large number of amendment notices have also been submitted, which clearly shows that many members wish to express their views on this significant legislation. We have also assured the House that sufficient time will be given for the discussion. Then why are they raising slogans and trying to disrupt?

0: higher. We have a report.
1: The Sensex climbed 776 points to close at 76,836, while the Nifty rose 229 points to settle at 23,996. The broader market at the National Stock Exchange also gained in line with the frontline indices. In the forex market, the rupee appreciated by 67 paise to end at 95 rupees and 89 paise against the US dollar. With Ayushi's report, Gaurang Dhawan Lal for Akashvani News.
0: Indian astronomers, along with their international collaborators, have reported the rare discovery of a blue straggler star, or BSS, caught in the act of formation. This has provided direct evidence of how such stars are created. BSS are a peculiar class of stars found in star clusters that appear hotter, brighter, and more massive than their peers. And now, before we end the bulletin, the headlines once again. Public Examinations Amendment Bill introduced in Lok Sabha proposing stricter action in paper leak cases. Both Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition on alleged police action during protests over neat issue. UP government sets up four-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Odisha. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver in women's 53-kilogram category. That's all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பா நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன், கிராபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்துல தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் சார். நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இதழியல் துறையில சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழல்ல இப்போ இதுல வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப பார்க்கறேன். என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில வந்து வரும்போது ஒன்னு ரிப்போர்ட்டிங் சைட்ல போறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்னு நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
5: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம், ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா மொழி ஆளுமை குறவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டுற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து பிலிம் ரிவியூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அல்ல வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக் வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு பிலிம் ரிவியூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்பினாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து பிலிம் ரிவியூ நடக்கல, பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரெஸ்ட் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லயே வந்து மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. அந்த மாறி போச்சு. ஆனா வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்க வந்து போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளா வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நார்மலா நம்ம சொல்லுவாங்க தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போக கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது.
4: நிச்சயமா சார், இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோசியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்?
5: பேசிக்கலி ஜேர்னலிஸ்ட்

0: போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிப்ட் ஆகிறனா பிஆர் அவார்டு ஷிப்ட் ஆகலாம், அங்கே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸ்டர்னல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாயர்மெண்ட்ல அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் தே கேன் பி என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸ் ஆகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் நாட்டம் இருந்ததுன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலத்துல வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தன் ஜேர்னலிஸ்ட் போறதுக்கு பதிலா நீங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமா வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் போறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப சமீப காலத்துல இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டி மீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த பிரைம் ஜேர்னலிசத்துல இருந்து தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். இது அந்த டிசைன் கிராபிக்ஸ் அப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பா எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சு போகுது.
1: நிச்சயமா சார். இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா, அதற்கான வாய்ப்புகள்?
0: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணி புரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் வந்து ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்த லெவலான படிப்பு, இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. Sky is the limit for media people. Only thing வந்து உங்க டேலண்ட பொறுத்தா இருக்கு. உங்க டேலண்ட வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்க திறன்பட வச்சிருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்ததுன்னா உங்க வந்து எப்படினாலும் நீங்க வந்து ஆர்கனைசேஷன்ஸ் மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனா உங்க ஜேர்னலிஸ்ட் உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும், உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இதுக்குதான். அதுக்கு மேல வர்றதுன்னா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் மச் கிரேட்டர் பீப்புள்.
1: நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்?
0: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்ப வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்ல. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகல. ஆனா வந்து அந்த திறமைய வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயர்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்னா மாறி போய் நம்ம சர்வே ஆகுறது நம்ம நல்லாவே ஃபிளரிஷ் ஆகிருக்கும். இந்த மீடியால நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
0: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகுந்த குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்களதான் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்களதான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா அல்ல வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல அப்படி எடுக்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது அவங்க கீழே போறவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்காங்க. இப்ப நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கடைசியில ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசரா டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்கள அங்க பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன் இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போனவங்கள கண்டிப்பா எடுக்கிறாங்க.
1: நிச்சயமா. இப்ப ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்களையும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது பிரகாசமா இருக்கா சார்?
0: ஆமா கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க, ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. இவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகும் இன்டர்வியூஸ் ஆகும் தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமா சார். இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
0: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும், அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒன்னு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்ப பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தாதான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுல டெய்லி

0: வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாதான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா இஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்து தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்க இருந்தாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதாட்டும் காலத்துக்கு ஏத்த மாதிரி புது இது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதாட்டும் கொஞ்சம் ஓபன் மைண்டடாவும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இருந்தாதான் அந்த ஜேர்னலிசத்துல சர்வே பண்ண முடியும்.
1: நிச்சயமா சார். அப்கமிங் ஜேர்னலிஸ்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சொல்லுவீங்க சார்?
0: நீங்க படிக்கிறத வந்து என்ன படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து ஜேர்னலிசம் உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன். நீங்க ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்க வந்து என்ன படிக்கிறதோ தரவா படிக்கணும், ஜெனரல் நாலேஜ தரவா தெரிஞ்சுக்கணும். உங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போறேனா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங் இது மாதிரி காம்படிஷன்ஸ்ல நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும். யூ வில் ஹேவ் டு பீ எ சோஷியல் பீயிங். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்றதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் ஆட்டு எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிறதாட்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவரா இருந்தா நீங்க கண்டிப்பா ஜேர்னலிஸ்டாட்டு சர்வே பண்ணலாம். நீங்க ஜேர்னலிசம் டிகிரி படிச்சுதான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்ல, உங்களுக்கு பொது அறிவு இருக்கு, நீங்க அதுல நாட்டம் இருக்குன்னா நீங்க திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகுறதுனால ஆனீங்களாலும் நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புறேன்.
1: நிச்சயமா சார். இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க பிஹெச்டி வந்து பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப பிஹெச்டி பண்றதுக்கு இப்ப ஜேர்னலிசம் படிச்சவங்க பிஹெச்டி அந்த துறையில வந்து பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
0: கண்டிப்பா பிரகாசமா இருக்கு. ஆனா ஒன்னு என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு ஜேர்னலிசம் சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸ் பற்றி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறா சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநரா இருந்தா போதாது, அந்த துறையிலயும் வல்லுநரா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியா வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்றது சுற்றுச்சூழலை பத்தி. ஆனா சுற்றுச்சூழல்ல வந்து நான் வந்து அதுலயே நான் டீப்பா படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனா சுற்றுச்சூழல் கான்பரன்ஸ் போறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பத்தி பேப்பர் பிரசன்ட் பண்றேன், ஒரு என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்ல அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும்னு அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சுனா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் டசன் எக்ஸிஸ்ட் இன் வேக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃபரண்ட் ஃபீல்ட். நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையே ஆழ்ந்து படிச்சாதான் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் எப்படி என்வாரன்மெண்ட் போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
1: நிச்சயமா சார். ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேச்சுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
0: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அப்படி அந்த நினைப்போட பிஹெச்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர் ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர் இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். அது ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணு. நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும், அதுல சேரக்கூடாது. அல்ல நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச்டி சேரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
1: நிச்சயமா சார். எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இனிய ராகம் இடைவிடா இசைமழை. இன்னிசை கீதங்களின் பவனி, இதயம் தொட்ட கானங்கள் காற்றலைகளில்

நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத் தீவனம் வழங்கும் உழவே தலை, இளம் உழவரின் வெற்றி கதை. நாளை காலை 8 மணிக்கு திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம், ஆடி மாத சிறப்பு தொடர். தஞ்சாவூர் நிசும் பசுதனி திருக்கோவில் சித்திரம்.

பசுதனி திருக்கோவில் சித்திரம். நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. உலக மஞ்சள் காமாலை தின சிறப்பு நேரலை குடல் இறைப்பு கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MS விஜயானந்த் அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10 மணி. இன்று கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசை. தண்டமூடி சுமதி ராம் மோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம், சுகன்யா ராம்கோபால் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் வர வல்லப ரமணா என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலடி ஸ்ரீ சக்கரராஜ என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் பாடல் சிவசக்தி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலினி விஜயாம்பிகை என தொடங்கும் முத்தையா பாகவதர் சாகித்யம் விஜய நாகரி ராகம் ஆதி தாளம். நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை, தண்டமூடி சுமதிராம் மோகன் ராவ் அவர்கள் விருதங்கம், சுகன்யாராம் கோபால் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியினி விஜயாம்பிகே எனத் தொடங்கும் முத்தையா பாகவதர் சாகித்யம் விஜய நாகரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஜெயதி ஜெயதி என தொடங்கும் மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி பாடல் கமாஸ் ராகம் ஆதிதாளம் திஸ்ரகதி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வாசித்திருந்த வயலின் இசை, தண்டமூடி சுமதி ராம் மோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம், சுகன்யா ராம் கோபால் அவர்கள் கட்டம்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
2: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
2: ஐயோ,
1: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
2: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
2: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு, உலக மஞ்சள் காமாலை தின சிறப்பு நேரலை.

குடல் இறைப்பை கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் எஸ் விஜயானந்த் அவர்கள் பங்கேற்கிறார். நாளை நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் நதியும் நானும் என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 2:15 வேளாண் அரங்கத்தில் காளான் வளர்ப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் நெய்தலூர் காலனி ஜே எட்வின் நஹோமி மணிமலர் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் தெருக்கூத்து ஏ ஜோதிவேல் குழுவினர் வழங்க கேட்கலாம். 4:00 மணிக்கு

நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் தமிழோடு விளையாடு என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.